பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நமக்கு ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் வந்துட்டா நேரா போய் கொட்டிடுவோம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்க அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்தை கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

மாலைப்பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய நாளையும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான காணினியர் வணக்கம் சொல்லி பட்டித்திடல இருந்து கமலஹாசன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நினைக்கட்டும் சொல்லி குமார் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் மண்பிற்கினி அறிவிப்பாளினி ஸ்ரீ ஸ்ரூவிமா விடியல் நிகழ்ச்சி சிறக்கட்டும், விடியல் தோறும் முன்குரல் ஒழிக்கட்டும் வாழ்த்துக்கள். இன்றைய நன்னாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் உரித்தாங்கட்டும் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காணிப்பொழுது வணக்கம் சொல்லி கென்யா மகரப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அதே போல இனி காணினியர் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காணிப்பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி நான் பரிச்சித்திரையிலிருந்து அருள்மொழி எல்லோருக்கும் அன்பான காணிப்பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காணினியர் வணக்கம் மோர்குளவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக கற்றுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காணினியர் வணக்கம் சொல்லி கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சியை கற்றுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காணினியர் வணக்கம் சொல்லி யோகேஸ்வரன் தர்ணிகர் ஸ்ரீவாணி விலாஸ் ஸ்ரீவாணி விலாஸ் சைவ உணவகம் இனி காணிப்பொழுது வணக்கம் வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் மனைவி கௌரி மகள் மார்களான கம்ஷிதா ஸ்ரீ தம் தன்யா ஸ்ரீ அம்மா விஜயலட்சுமி அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் ஒரு பாடலை தாருங்கள். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சகோதரி சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய கலைஞர் வணக்கம் நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன் சொல்லி மயிலம்பாவையிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி அக்கறைப்பட்டு பொப்டைலஸ் நிஷார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் ஹாய் இனிய காலைஞர் வணக்கம் சிஸ்டர் நாங்களும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி சத்தமா நிகழ்ச்சி கேட்டுருக்கதா பலனர்வையிலிருந்து சஃபீர் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. யமகண்டம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:22 மணி முதல் 2:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சுகம், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் பயம், கன்னி நட்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு தாமதம், மகரம் சாந்தம், கும்பம் முயற்சி, மீனம் பொறுமை. மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் சுகம், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் பயம், கன்னி நட்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு தாமதம், மகரம் சாந்தம், கும்பம் முயற்சி, மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

உங்கள் தின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்று நாளும் கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காணி, ஹாய் அன்பான இணைய காலநிற வணக்கம். நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காணி நிற வணக்கம் சொல்லி ஷர்மி சந்திரகுமார் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. வரக்காப்பள்ளியிலிருந்து ஹாய் சுரூபி அன்பான காணி நிற

வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்ல பண்டார்வழியிலிருந்து வினோதன். வினோலதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் இனி காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கிழக்கா உங்களுக்கும். நானும் படிகள் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேறு வழியிலிருந்து தர்கா நகர் ரீம்ஷான் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனி கால் நேர வணக்கம் சொல்லி எந்தான தோட்டம் மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் தங்களுக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி அக்ரபத்தினி ராமன் கேதீஸ்வரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காணி நேர வணக்கம். வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சொல்லி தொண்டுபானார் செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி கால் நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி அப்பத்தலையிலிருந்து அப்பத்தலை தொட்டிலாங்கலையிலிருந்து ரோசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை பொழுது வணக்கம் சொல்லும் வாழைச்சேனையிலிருந்து அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் நிகழ்ச்சி இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனி கால நேர வணக்கம் சொல்லி கெஹல்வல்லை தோட்டம் தரணிகளிலிருந்து ஜீவா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காணி நேர வணக்கம். மேமிட்டு கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காணி பொழுது வணக்கம் சொல்லி வதமுல்லையிலிருந்து சிவகுமார், மனைவி மதி, மகன் விது, மகள் சச்சினிக்காகவும் உறவுகளையும் இணைத்துக் கொண்டு பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம். அந்த வகையில் உங்களை இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. ஈஸ்டர் தாக தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளுடைய சாராம்சம் ஒன்றை நேற்று தினம் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் கருத்துக்களாக முன்வைத்திருந்தார். குறிப்பாக சலே அவர்கள் தொடர்பான விசாரணையினுடைய இதுவரையான கட்டம் குறித்து அவர் பல்வேறு தகவலை முன்வைத்தார். குறிப்பாக அவர் இந்த ஈஸ்டர் தாக்குதலை திட்டமிட்டதற்கான ஆதாரம், அதே போல 3 நாட்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு தேவாலயத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான வேவு பார்க்கின்ற வேலைகள் உள்ளிட்ட பல விடயங்களை அவர்தான் மேற்கொண்டார் என்ற விடயங்கள் விஞ்ஞானபூர்வ ஆதாரங்களூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இவர் தற்போது விசாரணைகளுக்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்கவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு ஒன்றையும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் முன்வைத்திருந்தார். அது குறித்தும் அவருடைய மடிகணினி மற்றும் கையடக்க தொலைபேசிகளை இதுவரை இயக்க முடியாத நிலைக்கிறது. அவருடைய கடவு சொல்லை அவர் இன்னும் வழங்காமல் இருப்பதாக பல்வேறு விடயங்கள் இன்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல சலே சிறைச்சாலைக்குள் சிஐடியினரால் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டார் என்பதாக அவருடைய தரப்பிலிருந்து வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக ஆராய்வதற்காக 5 விசேட குழு அடங்கிய நீதிபதிகள், அதே போல மருத்துவர்கள், மனநல மருத்துவர்கள் அடங்கிய விசேடமான குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் அது குறித்தும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகள் வந்திருப்பது காரணம். இதே போல சலேக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டம் நேற்று தினம் அவர்கள் கைவிட்டு சென்றிருப்பதான ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பது காரணம். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் மேலும் பலரும் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்தார்கள். அந்த விவகாரம் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதே போல வருண ஜெயசுந்தர் அவர்கள் தான் ஈஸ்டர் தாக்கு தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி முன்பிணை கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக செய்தி ஒன்றும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணவர்தன் அவர்கள் இந்த வழக்கின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வாவுக்கும் இப்போது விளக்கமறியில் நடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. விரிவாக பார்க்கலாம். செம்மணி மனித புதைக்குழி அகவல் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அவை தொடர்பிலும் முக்கியமான தகவல் பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல உலக உணவு திட்டம் இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சத்துவ சபையில் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தது. இதேபோல பாடசாலைக்கு மாணவர்களுடைய வருகை குறைவு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி ஒரு தரவு ரீதியான ஒரு கருத்துக்களையும் பிரதமர் தெரிவித்திருந்தார். அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழரசு கட்சியால் தனக்கு ஆபத்து இருப்பதாக அர்ஜுன் ஆம்பி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து, அதே போல சங்கீதனுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி சிறிதன் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பான செய்திகள் என பல முக்கியமான தகவல்கள் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் பிரதானமான தலைப்புச் செய்தி இன்றைய வீரகேசரி மற்றும் ஏனைய சிங்கள தமிழ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சலே தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் கூறப்பட்ட விவகாரங்கள் வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு, தாக்குதலுக்கு 3 வாரங்களுக்கு முன்னரே உளவு பார்த்த சலே, குண்டு தாக்குதல் சதியில் நேரடியாக தொடர்பு, அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் அறிவிப்பும், கைத்தொலைபேசி மடிகணினியின் கடவு சொல்லை வழங்க மறுப்பு, சலே விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை, விவரங்களை மறைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார், தாக்குதல் குறித்து முன்னரே அறிந்திருந்தமை உறுதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பிடிக்க, இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூழ்ச்சிகளில் சலேக்கு நேரடி தொடர்பு, விஞ்ஞானபூர்வ சாட்சியங்களில் உறுதி என்கிறார் அமைச்சர் என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. உண்ணாவிரதத்துக்காக விசாரணைகள் இருக்கப்போவதில்லை, மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் அறிவித்துள்ளோம் என்பதாகவும் அமைச்சர் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும், 3 முஸ்லீம்கள் மூலம் தாக்குதலுக்கு முன் தகவல்கள் சேகரிப்பும், சலே தொடர்பாக பல அதிர்ச்சி தகவல்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான சைத்திட்டம் தீட்டப்பட்டது எவ்வாறு அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் தெரிவிப்பென்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பட இன்றைய தமிழன் பத்திரிகையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு சுரேஷ் அலையின் தொடர்பு உறுதி, விசாரணைகளுக்கு அவரால் ஒத்துழைப்பு இல்லை, உண்ணாவிரதம் இருப்பதால் விசாரணை முடங்காது என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து. அதே போல் இன்றைய திவைன பத்திரிகையிலும் அதுரமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முஸ்லிம் ஜாத்திகியான் ஹத்தராக் யுதா பிரகார ஏற்ற சத் துணகட்ட பெற தெய்மிதுருவல தொரத்துரு ரெஸ்கரலா அத் அடங்குவட்ட கண்ண சாதாரண ஹேத்து ஏத்தை அமைத்தி ஆனந்த விஜயபால மெதிசபீதிக்கியாய் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பிடம். தொரத்துரு ரெஸ்கரி மற்ற எதோ எக் புத்கலே ஐஎஸ்ஐஏ சாமாஜிக்குபவ எலிவலா என்பதாக தலைவிடப்படுகிறது. இந்த தகவல்களை சேகரிப்பதற்காக சலை அனுப்பியவரில் ஒருவர் ஐஎஸ்ஐஏ சுரப்பினர் என்பதாக தெரிய வந்திருப்பதாக நேற்று தெரிவித்திருக்கின்றார். பிரகாரேகின புத்தி துரத்துரு நொசலக்கா ஹெரலா எம துரத்துருக்கரு அநீதிக்கு அத் அடங்குவட்டகின ரந்தவாகின என்பதாகவும் இன்று தினம் திவைன பத்திரிகை இன்னும் ஒரு உபத்தலைப்பை எடுக்கிறது. குறிப்பாக இந்த தகவல் தொடர்பில் உளவு தகவல் கிடைத்தும் அந்த தகவலை கணக்கெடுக்காமல் அந்த தகவலை வழங்கியவரை சட்டத்துக்கு புறம்பாக அல்லது வலுக்கட்டாயமாக அவரை கைது செய்து தடுத்து வைத்த சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருப்பதாக நேற்று தினம் இந்த சலை தொடர்பாக ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தகவல் இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் சுரேஷ் சலே மூவரை நீர்கொழும்பு பகுதிக்கு அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் இடம்பெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை போன்ற முக்கிய தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். சஹரான் ஆசிம் உள்ளிட்ட இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் ஏதேனும் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் காணப்படுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பானந்துறை பகுதியைச் சேர்ந்த புலனாய்வு தகவல்கள் வழங்குநர் ஒருவர் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்ததும் அந்த புலனாய்வு தகவலை ராணுவ கூட்டு புலனாய்வு பிரிவு அலட்சியம் செய்ததன் காரணமாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சுரேஷ் அலை இந்த குண்டு தாக்குதலுக்கு நேரடியாக தொடர்பட்டுள்ளதோடும் தேவையான ஒத்தாசைகளை வழங்கியுள்ளார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட நாள் முதல் இதுவரையில் சுரேஷ் சலே விசாரணை நடவடிக்கைகளுக்கு எவ்விதமான சாதகமான ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை, விவரங்களை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ள விஞ்ஞானபூர்வமான சாட்சியங்கள் மற்றும் தொலைபேசி சாட்சியங்களின்படி குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய சூழ்ச்சிகளில் அவர் தொடர்பட்டதாக உறுதியாக இருக்கிறது. விசாரணைகள் தொடரும். எந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கும் சத்தியாகிரக போராட்டத்துக்காகவும் நாங்கள் விசாரணைகள் நிறுத்தப்போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிர்ந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும். இதனுடன் தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை வழங்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அவர் பல விடயங்கள் நேற்று தினம் இந்த விடயத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். அதுகுறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அவருக்கு துன்புறுத்தல் இழைக்கப்பட்டுள்ளதாகவும் சிலரால் பொய்யான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு மக்களை தவறாக திசை திருப்பும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இதுதொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. மேஜர் ஜெனரல் துஷான் சுரேஷ் சலே என்பவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை பயன்படுத்தி சூழ்ச்சிகளை செய்திருப்பதாக நம்பத்தகுந்த விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த மூவரை நீர்கொழும்பு பகுதிக்கு அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் இடம்பெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்ளவர்களின் எண்ணிக்கை போன்ற முக்கிய தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இதன்படி சுரேஷ் செலவினால் நீர்கொழும்பில் கத்தோலிக்க தேவாலயங்களில் முக்கிய தகவல்களை சேகரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த நபரின் புகைப்படத்தை சாட்சியாளர்களால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அடிப்படைவாதிகள் புகைப்படங்களிலேயே இருந்து அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட நபர் ஐஎஸ்ஐஎஸ் கொள்கையாளர் என்றும் ஆனால் அவர் தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் காணாமல் போயிருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது ராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெற்ற ஒன்று என அந்த தகவல் வழங்குநர் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு அறிவித்ததன் பின்னர் அவரை சட்டவிரோதமான முறையில் கைது செய்து தடுத்து வைத்திருந்து பின்னர் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை விடுவிக்கப்பட்டதன் பின்னர் துவான் சுரேஷ் சலே அந்த தகவல் வழங்குநரை கொழும்பு கலதாரி ஹோட்டலுக்கு வரவழைத்து சந்தித்து அவரோடு விவரங்களை கலந்துரையாடி அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை விசாரணைக்குரிய முறைப்பாட்டுக்கு அமைய அசாத் மௌலானா என்பவரால் பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் வெளிப்படுத்தப்பட்ட விவரங்களின்படி துவான் சுரேசலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான பின்னணி திட்டமிடப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டது என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2019 நான்காம் மாதம் 21 தேதி உயிர்த்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் மற்றும் அதனோடு தொடர்புடைய கொடூரமான பயங்கரவாத செயற்பாடுகள் குறித்து நாட்டின் ராணுவ புலனாய்வு பிரிவு பிரதானியாகவும் அரச புலனாய்வு சேவையின் பிரதானியாகவும் செயற்பட்ட சிரேஷ் அதிகாரியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலே என்ற சந்தேக நபர் முன்கூட்டியே அறிந்து சதி செய்துள்ளார் என்பதும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ தாக்குதலின் அதிதீவிர உணர்வுபூர்வமான மற்றும் சர்ச்சைக்குரிய விவரங்கள் வெளிவருவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் சுரேஷ் சலே குறித்த குற்றச்செயலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவளித்து உடந்தையாக இருந்துள்ளமை மற்றும் அக்கொடூரமான செயல்பாடுகளை செய்வதற்கு அக்குழுவினரை வழிநடத்திய நபர்கள் குழுக்கள் அல்லது தரப்பினர் வெளிப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு செயற்பட்டுள்ளார் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தற்காலிக ஏற்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் 71 பிரிவின் கீழ் 72 மனுத்தியாளர் தடுப்பு காவல் அனுமதியை பெற்றுக் கொண்டதோடு அதன் பின்னர் அச்சட்டத்தின் 91 பிரிவின் சட்ட விதிகளுக்கு அமைய 90 நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்து சிறை கூடத்தில் இருந்த சலேவை பார்வையிட்டிருக்கிறார். நீதவான் சந்தேக நபரை சிறை கூடத்தில் பார்வையிட்ட சந்தர்ப்பங்களில் தான் அநீதியான முறையில் நடத்தப்பட்டதாகவோ அல்லது சித்திரவதை செய்யப்பட்டதாகவோ சந்தேக நபரால் தெரிவிக்கப்படவில்லை என்பதோடு விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக எந்த ஒரு முறைப்பாடும் நீதவானிடமோ அல்லது வேறு எந்த ஒரு அதிகாரியிடமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட மூவரின் வெளிநாட்டு பயணங்களை தடுப்பதற்காக 2026 ஆறாம் மாதம் 3 தேதி என்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விளக்கமளிப்பை சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொண்டவை மற்றும் இந்த சந்தேக நபரை தொடர்ந்து தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக தடுப்பு காவல் உத்தரவை 2026 ஐந்தாம் மாதம் 27 இருந்து மேலும் 90 நாட்களுக்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் பின்னர் சந்தேக நபரான சுரேசலே அதுவரை தான் நடந்து கொண்ட முறையை முழுமையாக மாற்றியுள்ளார். விசாரணைக்கு முற்றிலும் பாதகமான முறையிலும் விசாரணையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தடை ஏற்படுத்தும் வகையிலும் செயற்பட்டு 2026 ஆறாம் மாதம் 5 தேதி அன்று இரவிலிருந்து உணவை தவிர்த்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். சந்தேக நபர் அவ்வாறு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த பின்னர் 2026 ஆறாம் மாதம் 6 தேதி அன்று அவரது நெருங்கிய உறவினர்களான சகோதரர் மற்றும் மகனால் கொண்டுவரப்பட்ட உணவையும் அவர் நிராகரித்துள்ளார். மறுநாள் சந்தேக நபரின் மனைவியின் கோரிக்கைக்கு அமைய மனைவி சகோதரர் மற்றும் மகனை சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அங்கேயும் சந்தேக நபர் உணவை உட்கொள்வதை நிராகரித்திருக்கின்றார். சந்தேக நபர் இவ்வாறு திட்டமிட்ட முறையில் உணவை நிராகரித்து செயற்படுவதன் காரணமாக அவர் அவசரமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டதன் பின்னர் 14 இலக்க வார்டுக்கு மாற்றப்பட்டு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டார். பின்னர் 2026 ஆறாம் மாதம் 8 தேதி முதல் இதுவரையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் 42 வார்டில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நாள் முதல் இதுவரையில் சுரேசலை என்ற சந்தேக நபர் விசாரணை நடவடிக்கைகளுக்கு எவ்விதமான சாதகமான ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை என்பதோடு கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நவீன ஆப்பிள் கைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக அதனுள் நுழைவதற்கு கோரப்பட்ட கடவுச் சொல்லையோ அல்லது கைது செய்யப்பட்ட தினத்தில் அவரது வீட்டில் சோதனையிட்டு கைப்பற்றப்பட்ட மடிகணனியின் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கு கோரப்பட்ட கடவுச் சொல்லையோ இதுவரையில் விசாரணை அதிகாரிகளுக்கு அவர் வழங்கவில்லை. இதன் மூலம் சந்தேக நபர் விசாரணைக்கு எவ்வித ஒத்துழைப்பும் வழங்காது விவரங்களை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விசாரணையின் சிக்கல் தன்மை, சர்ச்சைக்குரிய தன்மை மற்றும் உணர்வுபூர்வமான தன்மை காரணமாக விசாரணைக்குரிய அனைத்து விவரங்களையும் வெளிப்படுத்த முடியாது என்பதையும் மேலதிக விசாரணை நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எவ்வாறாயினும் இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ள விஞ்ஞானபூர்வமான சாட்சிகள் மற்றும் தொலைபேசி சாட்சிகளின்படி குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய சூழ்ச்சிகளில் அவர் தொடர்பட்டுள்ளது உறுதியாகியுள்ளது. முன்னரே அறிந்திருந்தமை உறுதியாகியுள்ளது. இதன்படி விசாரணைகள் தொடரும். எந்த ஒரு உண்ணாவிரதத்திற்கும் எந்த ஒரு சத்தியாகிரகத்திற்கும் நாங்கள் விசாரணைகள் நிறுத்தப்போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும். இதன்படி இதனோடு தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் இந்த பாராளுமன்றத்தில் விசேட கூட்டணி முன்வை தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல சலை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதாக தெரிவித்து அது தொடர்பான வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. அது தொடர்பாக ஆராய்வதற்காக விசேட வைத்திய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகைகள் வருகிறது. இன்றைய தீப இன பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பின் ஒரு பகுதியாக அந்த செய்தியும் இடம்பிடிக்கிறது. சலேட்ட வதஹிம்சா பமுனுவா திபே நெத்த என்பதாக பரீட்சாவட்டு பஸ்தனிக் யுத் வைத்திய மண்டலியாக என்பதாக செய்தி தலைப்பிடப்படுகிறது. சலே இந்த துன்புறுத்தல் உட்படுத்தப்பட்டாரா என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக விசாரணை செய்ய 5 பேர் கொண்ட விசேட வைத்திய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்போடு இணைந்ததாக மற்றும் ஒரு செய்தியும் பிரதானமாக இடம்பிடிக்கிறது. வார்த்தாவ ஜூலி பழவினதாட்ட பெற எதிர்பத் கரான் கொட்டுவ மாஸ்டா நியோக கரா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அறிக்கையை ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சலை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா ஆய்வு செய்ய 5 கொண்ட மருத்துவ குழு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி துவான் சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பது தொடர்பில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விசேட சட்ட வைத்திய நிபுணர் மற்றும் உள நல விசேட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று இப்போது உலகங்களாக 5 அடங்கிய மருத்துவ குழு ஒன்றை கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று நியமித்திருக்கிறது. அதற்கமைய எதிர்வரும் வழக்கு விசாரணைக்கு முன்னர் அதாவது ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னர் சந்தேக நபரான சுரேசலை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் இப்போ பரிசோதனைகள் கலுபோவில போதுனா வைத்திய சாலையில் இடம்பெற வேண்டும் எனவும் பணித்திருந்தார். சந்தேக நபரான சுரேசலை தொடர்பில் ஏற்கனவே மன்றில் முன்வைக்கப்பட்டுள்ள மருத்துவ பரிசோதனை அறிக்கையானது ஒரு முழுமையான அறிக்கை அல்ல எனவும் குறித்த அறிக்கையினை கொண்டு சந்தேக நபர் தடுப்பு காவலில் இருந்தபோதும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார் என்றும் தீர்மானத்துக்கு வர முடியாது என்றும் நீதவான் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய தீர்மானத்தை அறிவித்த நீதவான் இந்த வழக்கின் முந்தைய நீதவான் சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போதும் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற முதற்கட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சந்தேக நபரை பிரதான சட்ட வைத்திய அதிகாரிகள் ஊடாக விசேட மருத்துவக்குழு பரிசோதனைக்கு பரிந்துரைக்கவில்லை என்பதாக தெரிவித்தார். அதனது தீர்மானத்தை விவரித்த நீதவான் 17 பக்கங்களை கொண்ட இந்த உத்தரவின் இறுதி பகுதியை வாசிக்கின்றேன். முந்தைய நீதவான் கடந்த 2024 ஏப்ரல் 22ஆம் தேதி கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி உட்பட சந்தேக நபரை விசேட மருத்துவ குழுவுக்கு பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருந்தார். எனவே பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் தரப்பு சட்டத்தரணிகள் கடந்த வழக்கு தவணையின் போது விடுத்த கோரிக்கையில் 2022ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் திருச்சட்டத்தின் 9A(3)(3) கீழ் சந்தேக நபர் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளானார் என்ற தீர்மானத்தின் அடிப்படையிலேயே முன்னாள் நீதவான் அவரை விசேட மருத்துவ குழுவுக்கு பரிந்துரைத்ததாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் முந்தைய நீதவான் உத்தரவை ஆராயும் போது அவர் அத்தகைய அடிப்படையிலோ அல்லது முடிவின் மீதோ சந்தேக நபரை விசேட மருத்துவ சபைக்கு பரிந்துரைக்கவில்லை என்பது தெளிவாகிறது. முந்தைய நீதவான் உத்தரவின்படி சந்தேக நபரை ஒரு மனநல மருத்துவர், ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் ஒரு கண் மருத்துவரிடம் மாத்திரமே பரிசோதனைக்காக அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்போது சந்தேக நபரின் மனநிலை குறித்து அங்கடை முள்ளேரியா தேசிய மனநல நிறுவனத்தினுடைய விசேட மனநல மருத்துவர் CGK பெர்னாண்டோ சோதனை செய்திருந்தார். அந்த அறிக்கையில் சந்தேக நபர் மனரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சந்தேக நபரின் உடலில் வெளிப்புற காயங்கள் எதுவும் அவதானிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை புரிந்து கொண்டு நீதிமன்ற விசாரணைகளை எதிர்கொள்வதற்கு பொருத்தமான மனநிலையில் உள்ளார் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த அறிக்கை ஒரு முழுமையான அறிக்கை அல்ல என்பதை தொடர்புடைய மருத்துவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கமைய நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கை ஒரு முழுமையான அறிக்கை அல்ல என்பது தெளிவாகிறது. எனவே இந்த மருத்துவ அறிக்கைகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளானார் என்று தீர்மானத்துக்கு வர முடியாது. ஆகவே சந்தேக நபர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பதை பரிசோதிக்க 5 பேர் கொண்ட விசேட மருத்துவ குழுவை நியமிக்கின்றேன். கடந்த வழக்கு விசாரணையின் போது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் மருத்துவ குழு ஒன்றின் மூலம் சந்தேக நபரின் ஆரோக்கியத்தை பரிசோதிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்கள தரப்பு கோரியிருந்தது. எனினும் அதற்கு பிரதிவாய் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகையால் நீதி மற்றும் நியாயத்தின்மையை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தின் மூலமாக இந்த சுயாதீன 5 அடங்கிய மருத்துவ குழு நியமிக்கப்படுகிறது. அதற்கமைய காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் துஷித மெண்டிசின் தலைமையிலான இந்த குழுவில் கண்டி தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் சித்தஹரிகா அபயநாயக்கம், தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தசந்தி அக்மிமணன், துளைக்கா அமர்சிங் வாஸ் மற்றும் வஜிர தர்மவர்தன் ஆகியோர் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டு நீதிமன்றம் ஏற்றிருந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த குழு ஜூலை 1 தேதிக்கு முன்னர் அவர் தொடர்பான வைத்திய அறிக்கையினை முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கும் என்பதும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க மற்றொரு தகவலும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, சலேக்காக முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. துறவில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். சலேக்காக முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது என்பதாக தலைவிடப்படுகிறது. அதே போல இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக அந்த புகைப்படம் வெளியாகிறது. கூடாரங்களை கலற்றி செல்லும் சத்தியாகிரகிகள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலேக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கொடூரமான மற்றும் அநியாயமான நடத்தை கண்டித்து நடத்தப்பட்ட சத்தியாகிரக தற்காலிக முடிவு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 8 தேதி கொழும்பு கோட்டை ரயில் நிலைய வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அரசியல் கட்சிகளால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரான சுரேஷ் சலே அண்மை காலமாக சில தரப்பினரால் திட்டமிட்ட முறையில் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அவருக்கு எதிராக மனிதாபிமற்ற முறையில் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிவித்துதான் இந்த அவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் இப்போது தொடர்ச்சியாக கூடாரங்களை அமைத்து அங்கு அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தொடர்ந்து 3 நாட்களாக முடக்கப்பட்டு வந்த இந்த சத்தியாகிரக போராட்டம் கைவிடப்பட்டதற்கான காரணம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய சுதந்திரமுன்னணி தலைவர் விமல் வீரவன்ச, சுரேசாலையின் சுகாதார நிலைமை தொடர்பாக நீதிமன்றம் இன்று ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 5 பேர் கொண்ட விசாரண மண்டல மருத்துவக் குழுவினை நியமித்து அவரது உடல் மற்றும் மனநிலை குறித்து பரிசோதனை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்ட மருத்துவ அதிகாரியின் முந்தைய தீர்மானத்துக்கு மாறாக இந்த விசாரண நிபுணர் குழு நல்லுளையான மற்றும் நியாயமான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு வழங்கும் என நம்பிக்கை தங்களுக்கு உண்டு. இவ்வாறு விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இந்த சட்ட வைத்திய அதிகாரியினுடைய இந்த முந்தைய அறிக்கையை நிராகரித்து இப்போது புதிய ஒரு அறிக்கையை கோருவதற்கு நீதிமன்றமே ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. எனவே இது நம்பிக்கை இருப்பதற்கு காரணத்தால் நாங்கள் எங்களுடைய சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடுகிறோம் என்பதாக நேற்று தினம் இதற்கு தலைமை தாங்கிய விமல் வீரவன்ச அவர்கள் அந்த கூடாரங்களை அகற்றிய போது தெரிவித்த தகவலாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்று தினம் பிரதானமான செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையில் வருகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை பாதுகாக்கவே போராட்டம் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தகவல் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்க போராடுகிறார்கள். உண்மையில் நாடு ரீதியில் வெட்கப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக இடையூறு விளைவிக்கிறார்கள். இக்காரணிகளுக்காகவும் விசாரணைகளை இடைநிறுத்தப் போவதில்லை. குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மை வெகு விரைவில் வெளிவரும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழான விதிகள் மற்றும் அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் கீழான தீர்மானம் தொடர்பாக விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயங்களை தெரிவிக்கிறார். கோட்டாபே ராஜபக்சே 2019 பின்னர் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. 2019 4 மாதம் 21 தேதி குண்டு தாக்குதல் இடம்பெற்றன. 2019 4 மாதம் 23 தேதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் என்று கோட்டாபே ராஜபக்சே குறிப்பிட்டார். குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். குண்டு தாக்குதலின் பின்னர் நாட்டின் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழில் முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார பாதிப்பு இதுவும் ஒரு பிரதான காரணியாகும். கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் வெறுப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் தான் 2019 ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. சுரேஷ் சலே நாடகம் தற்போது அரங்கேற்றப்படுகிறது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இந்த நபர் தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் சுரேஷ் சலேவுக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதார் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்க போராடுகிறார்கள். உண்மையில் நாடு என்ற ரீதியில் வெட்கப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக இடையூறு விளைவிக்கிறார்கள். இக்காரணிகளுக்காகவும் விசாரணை இடைநிறுத்தப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் செல்கிறார். அப்போது அவர் பரிவாரங்களோடு நீதிமன்றம் செல்லவில்லை. ஆனால் ராஜபக்சேக்களும் ரணில் விக்ரமசிங்கமும் நீதிமன்றம் செல்லும் போது பரிவாரங்களோடு செல்கிறார்கள். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்படவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருந்தோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் தற்போது சிறந்த முறையில் விசாரணை நடைபெறுகின்றன. கோட்டாபே ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கும் வரை ஆரோக்கியமாக இருந்த சுரேஷ் சலே பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் நோயாளியாக மாறிவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இவருக்கு முழுமையான சலுகை வழங்கப்படுகிறது என்பதாகவும் நேற்று தினம் விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள்
பாராளுமன்றம் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இன்றதினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல இவருடைய இந்த சத்தியாகிரகம் தொடர்பாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்களும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களும் இன்றதினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. சலேவுக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபவர்களுக்கு ஊடகவியலாளர் ரஜு ஜெயவீரவின் மரணம் நினைவுக்கு வரலாம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை உட்பக்க செய்தியில் தருகிறது. ஊடகவியலாளர் ரஜு ஜெயவீரவின் மரணம் தொடர்பில் தற்போது சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கின்றேன். கடந்த கால கொலைகள் கொள்ளைகள் குறித்து முறையான விசாரணை இடம்பெறும் போது ஒரு தரப்பினர் கலக்கமடைந்திருக்கிறார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று தினம் பாராளுமன்றவின் போது விசாரணை கூட்டம் ஒன்றை தெரிவிக்கும் போது இந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய மரணங்கள் மற்றும் கொலைகள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒன்று தினேஷ் சாப்டரின் மரணம் தொடர்பானது. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட போதும் அது இதுவரையில் உறுதியாகவில்லை. அத்தோடு டொரிங்டன் பகுதியில் ஊடகவியலாளர் ரஜு ஜெயவீரனின் மரணம் தொடர்பானது இந்த மரணம் தற்போது சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறோம். இதனால் இவர்கள் குழப்பமடைந்திருக்கலாம். எவ்வாறாயினும் இவர்களின் குழப்பங்களுக்கு நாங்கள் அடிப்பணியப் போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மட்டுமல்ல, நாட்டில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நாட்டில் மக்கள் பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன, இவை அனைத்தையும் பற்றியும் முறையான விசாரணை இடம்பெறுகின்றன. அதன்படி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலதிக விடயங்களாக இதனையும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இருக்க மற்றொரு முக்கியமான தகவலும் இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. வருண ஜெயசேகர் அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் நேற்று தினம் நீதிமன்றில். அது குறித்தான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்று தினம் அருண பத்திரிகையில் வருண தொடர்பான அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய அருண பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தி, அத் அடங்குவட்ட கெனியமே வழக்குவண்ணை எஸ்டிஐஜி வருணகின் ரிட் பெற்றமாக் கருணு தகவற்கிரியமற்ற பெசம் துரஸ்வினிதா கேந்திரமிட நியோகம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி இவ்வாறு இந்த முன்பினை வழக்கினை அவர் தாக்கல் செய்திருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிட இன்றைய தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தியில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கைதை தடுக்க கோரி டிஐஜி வருண மனு நாளை விசாரிக்க நீதிமன்ற உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக நியாயமான காரணம் எதுவுமின்றி தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரன் தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை நாளை 12 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. சமர்ப்பணங்களை உறுதி செய்வதற்காக நீதியரசர்கள் சசி மகேந்திரன் மற்றும் ஆதித்ய படபெந்திகே ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசர் சடதரனை சமர்ப்பணத்தை நீதிமன்றம் முன்வைத்து இந்த சம்பவம் குறித்து பிரதிவாதிகளிடம் ஆலோசனை பெற தனக்கு அவகாசம் அளிக்குமாறு கூறினார். அப்போது மனுதாரனான பிரதி போலீஸ் மா அதிபரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சுரேன் ஞானராஜ் சமர்ப்பணத்தை நீதிமன்றில் முன்வைத்து மனுதாரரை கைது செய்வதற்கு வழிவகுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் சமர்ப்பணங்களை செய்வதற்காக இந்த மனுவை எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு அமர்வு உத்தரவிட்டது. மனுதாரர் உடனடியாக கைது செய்யப்பட இருப்பதாலும் வரவிருக்கும் வார இறுதியில் எதுவும் நடக்கக்கூடும் என்பதாலும் இந்த மனு தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்த இந்த வாரம் ஒரு திகதியை வழங்குமாறு மனுதாரர்தரணி கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். எனவே சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு மேன்முறை நீதிமன்றத்தின் அமர்வு சமர்ப்பணங்களை உறுதி செய்வதற்காக நாளை 12 திகதி மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக எந்த ஒரு நியாயமான அடிப்படையுமின்றி தான் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக மனுதாரர் தெரிவித்திருக்கின்றார். எனவே தனது கைது நடவடிக்கையை தடுக்க உத்தரவு பிறப்பிக் கோரி அவர் தன் சட்டத்தரணிகள் மூலம் இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விவகாரம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தியும் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 5 மாணவர்கள் உட்பட 11 பேர் கடத்தல் விவகாரம். முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்ன பிரதிவாதி
ஜூலை 22 நீதிமன்றில் ஆஜராக அறிவித்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பில் அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. திவைன பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முதற் பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழ தருணயான் எக்குலாக் அத்துர்தான் கிரீம ஹீட்டப்பு நாவிக் அமுதாபதி ரவீந்திர விஜயகுருநாத்ன செக்கோரிக்லேச நம் கிரீம் என்ற நியோக என்பதாக திவைன பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளிலிருந்து 5 மாணவர்கள் உட்பட 11 பேரை கடத்தி சென்று காணாமலாக்கிய விவகாரங்களின் பிரதான சந்தேக நபர் ஒருவரான லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் எட்டியாராச்சி சட்ட ரீதியிலான கைதிலிருந்து காப்பாற்றி சட்டவிரோதமான முறையில் கடற்படை தலைமையகத்தில் மறைத்து வைத்து பின்னர் வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பி வைத்தமை தொடர்பில் அப்போதைய இந்த முக்கியமான அதிகாரிக்கான இவ்வாறு தலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த அதிகாரியை இப்போது பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு நீதிமன்றம் நேற்று தினம் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கினுடைய முக்கியமான பலரும் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் கடற்படை தளபதியும் பின்னர் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியுமாக கடமையாற்றிய அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன பிரதிவாதியாக நீதிமன்றில் பெயரிடப்பட்டிருக்கின்றார். கோட்டை நீதிமன்றில் இத்தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்று விசாரணைக்கு வந்த போது அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தனவுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் புதிய குற்றப்பத்திரிகை குற்றப்புலனாய் திணைக்களம் தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்னவை எதிர்வரும் ஜூலை 22 நீதிமன்றில் ஆஜராகுமாறு கோட்டை நீதவான் வசந்த் அமரசிங்க உத்தரவிட்டார். முன்னதாக இந்த குற்றச்சாட்டின் கீழ் ரவீந்திர விஜயகுணரத்ன கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டமாதிபரின் ஆலோசனைக்கமைய அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் சட்டத்தரணி அச்சலா செனரத்ன உள்ளிட்டவர்கள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட கோட்டை நீதவான் நீதிமன்றம் ரவீந்திர விஜயகுணரத்னவுக்கு எதிராக திருத்தப்பட்ட புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய குற்றப்புலனாய் திணைக்களத்துக்கு கடந்த வழக்கு தவணை உத்தரவிட்டது. அதன்படி தாக்கல் செய்யப்பட்ட புதிய குற்றப்பத்திரிகை அமைய 5 குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. அதன்படியே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை கையளிப்பதற்காக எதிர்வரும் ஜூலை 22 நீதிமன்றம் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றத்தினுடன் தொடர்புடைய செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய லங்காதீப் மற்றும் அதே போல தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகின்றது. புட்டு பெதாதி ரஜே முதல் அவபாவித்தக்களை சோதனா தக்குனை ஈட்டப்பு மகாமதி ஷான் விஜயலால் ரிமாண்ட் என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தியும் லங்காதீப் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெறுகிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் கைதாகி விளக்கம் அறியல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்ட தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா நாளை வெள்ளிக்கிழமை வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இவர் பின்னர் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நீதிமன்றம் அவரை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது. தென்மாகாண சபை உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து 16.5 மில்லியன் ரூபாய் நிதி கடந்த 2019 அவரால் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. எனவே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நாற்காலிகளை வழங்குவதற்காக முறையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திற்கு சாதகமாக செயற்பட்டு அந்நிறுவனத்திற்கு முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இன்று கொள்முதல் செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகள் தென்மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் சேர்ந்த 54 மாகாண சபை உறுப்பினர்களில் இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு அரசளவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய நிதி நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ஷான் விஜயலால் டி சில்வா 2004 முதல் 2009 வரை தென்மாகாண முதலமைச்சராகவும் பின்னர் காலி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினராகவும் பதவி வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். இன்னால் இவ்வாறு மோசடி செய்தவர்கள் பலரும் இப்போது நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். விசாரணை மேற்கொள்ளப்படுவது அதனுடைய சாட்சியாக இந்த செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்த் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கிறோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தி, 4 சிறுவர்கள் 2 சிசுக்களின் எலும்புக்கூடுகள் அகழ்வு, நேற்றும் 12 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று புதன்கிழமை 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது. 7 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணியில் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில்தான் இந்த எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூடுகளில் 4 மனித எலும்புக்கூடுகள் சிறுவர்களுடையது என்றும், 2 எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடைய எனவும் சட்டத்தரணி கைலாயநாதர் சுபாகர் தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்டத்தின் 21 அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். யாழ்ப்பாண் வீதவான் எஸ் லீலன்குமார் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா உள்ளிட்டோரின் மேற்பார்வையின் கீழ் இந்த அகழ்வு பணி இடம்பெற்று வரும் நிலையில்தான் இப்போது இதுவரை மொத்தமாக 331 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு, மேலும் 312 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றொரு மக்களுக்கான முக்கியமான

கவலைப்படுத்தக்கூடியது என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதற்கான மூன்று நாள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் முதல் நாளில் இவ்வாறு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள், பொது இடங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. தென்மேல் பருவ பயிற்சி ஆரம்பித்ததை அடுத்து நாட்டின் பல பாகங்களிலும் டெங்கு எண்ணிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக மேல் மாகாணத்தில் அதிக அளவான டெங்கு நோய்கள் பதிவாக மரணங்களும் பதிவாக நிலையில் தான் இந்த நடவடிக்கையிலே தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். லோக ஆகார விடசரானின் ஹெலிதரவாக் துப்பதுன் லேசுவட்ட தவத் லக்ச துணாக் தெல் விதுலிய நெகிமென் ஜீவன வியதம சீயட்ட எக்கலாக்கி நிகழட்ட பனஸ் நவ லக்ஷேட்டாத் கண்ணாத் சல்லினா என்பதாக இந்த தினம் லங்காதி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே எரிபொருள் விலை 140% அதிகரித்தமை, மின் கட்டணம் 10% அதிகரித்தமை உள்ளிட்ட விடயங்களால் வாழ்க்கை செலவு அதிகரித்த காரணத்தினால் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக அந்த செய்தி இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உலக உணவு திட்டத்தினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய தினம் முக்கியமாக இருப்பதை காலம் கடந்த 3 மாத காலத்திற்குள் 111 வயதினால் இந்த பாதிக்கப்படுகின்ற நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் உலக உணவு திட்டம் தன்னுடைய புதிய அறிக்கையில் இவ்வாறு எதிர்குரலை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் வருகிறது. பன்முக வறுமையால் 27% பாதிப்பு, உணவு பாதுகாப்பற்ற நிலையில் 1/3 குடும்பம், புதிய தகவல் வெளியீடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்து வரும் பின்னணியில் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் ஏப்ரல் மாதத்துக்குரிய தரவுகளின் பிரகாரம் தனிநபர் ஒருவர் அவரது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதம் ஒன்றுக்கு ஆக குறைந்தது 17,117 ரூபாய் தேவை என்பதாக அங்கே தலைவிடப்படுகிறது. எனவே வருமானம் ஈட்டப்பட வேண்டும். இந்த பெறுமதி நிர்ணயமே வீட்டு பொருளாதார நிலவரத்தை மதிப்பீடு செய்வதற்கான மிக முக்கிய குறிகாட்டில் ஒன்றாக தேசிய உத்தியோகபூர்வ வறுமைக்கூடாகும். இந்த உத்தியோகபூர்வ வறுமைக்கூடானது இவ்வாண்டின் தொடக்கிலிருந்து படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அதன்படி இந்த பெறுமதி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் முறையே 16,730, 16,571, 16,690 மற்றும் 17,117 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. இதன் அர்த்தம் நாளாவிரதியில் வறுமை மட்டம் படிப்படியாக உயர்வடைந்து வருகிறது என்பதாகவும் இன்றைய தினம் அந்த செய்தியும் முக்கியமான தகவலாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் வெளியாகிறது. விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சத்தோசவில் விற்பனை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடி மற்றும் உலக சந்தையில் உயர்ந்திருக்கும் எரிபொருட்களின் விலைகளை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இப்பொருட்களை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் ஊடாக விற்பனை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெரிய வெங்காயம், சீனி, பருப்பு, கௌப்பி, கடலை, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கோதுமைமா, சிவப்பு பச்சை அரிசி உள்ளிட்டவை உள்ளிட்ட பொருட்கள், அதே போல சிவப்பு நாட்டு அரிசி, சம்பாரிசி, வெள்ளை நாடு அரிசி மற்றும் பொன்னிச்சம்பா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளே நேற்று முதல் குறைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தை விலையை விடவும் குறைந்த விலையில் இந்த பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்காக அரசின் சில்லறை விற்பனை வலையமைப்பின் லங்கா சத்தோச நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த தீர்மானம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் லங்கா சத்தோச நிறுவனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ உள்ளிட்ட பணிப்பாளர் சபை மற்றும் உயர்மட்ட முகாமைத்துவத்தினால் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலைகள் கணிசமாக அதிகரித்து வரும் நிலையில் கவனத்தில் கொண்டு மக்கள் நல அரசாங்கமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். அதுபான செய்தி இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கலாம். சமூர்த்தி வங்கியை ஒரு தனி வங்கியாக, தனியான அமைப்பாக நிறுவுவதற்கு இப்போது எதிர்ப்புகள் காணப்படுவதாக ஒரு செய்தி இருக்கிறது. சமூர்த்திய தனி பேங்குவா கரணவாட்ட மதபேத விக்குனாநாதனவா ஏகாபாத உறுதியை சமர்த்தி விக்கினேமிட்ட கிசிம சுதாரணமாக்கின அமைத்து உபாலி பன்னிலை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி வலுவை கொண்டிருக்கின்ற சமூர்த்தி வங்கி கட்டமைப்பை முழுமையாக மறுசுரமைப்பதற்கு உட்படுத்த வேண்டும் என்பதாகவும், எனவே அதனை வங்கி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இப்போது அரசாங்கம் ஒரு நடவடிக்கை

இந்த விடயத்திற்கு இப்போது தொழிற்சங்கங்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாகவும் இதனை தனியார் மயப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்க இத்தொடர்பான விடயங்களை மேற்கொண்டு வருகின்ற அமைச்சர் ரூபாலி பணிலகே ஒரு எந்த ரீதியிலும் இதனை விற்பனை செய்வதற்கு எந்த நோக்கமும் இல்லை, இதனை மறுசிறப்புக்கு உட்படுத்ததான் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதனை வங்கி கட்டமைப்பில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாக ரூபாலி பணிலகே அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் இன்று தினம் அருண பத்திரிகையுடைய பிரதான தலைமைச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி இடம்பெறுகிறது. ஆடி அமாவாசை தினத்தை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்த யோசனை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இந்துக்களின் புனித தினமான ஆடி அமாவாசையை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவதால் சமய விவகாரங்கள் தொடர்பான விசேட குழுவுக்கு இவ்விடயம் ஒப்படைக்கப்பட்டு அக்குழுவின் பரிசீலனை முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சாரர்கள் அமைச்சர் ஹினிந்தும சுனில் சென்னவி தெரிவித்திருக்கின்றார். இந்துக்களின் புனித தினமான ஆடி அமாவாசையை அரச பொது விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்துமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவிக்கிறார். பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்ற புதுசாசன சமய மற்றும் கலாச்சார அளவுகள் தொடர்பான அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே ரவிகரன் எம்பியின் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை உரிய முறையில் பரிசீலித்து விரைவில் முடிவு அறிவிப்பதாக அமைச்சர் இனிதும சுனில் சென்னவி அவர்கள் அதன்போது பதிலளித்திருப்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது காலம். இதேபோல் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் மேலும் பல விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. விசேட செயற்குழுவின் அறிக்கை கிடைத்ததும் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலான தேர்தலில் பெண் இளைஞர் பிரதிநிதித்துவங்கள் பாதிப்பு என்பதாகவும் பிரதமர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி இடம்பெறுகிறது. மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. தேர்தல் முறைமையை ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவின் பரிந்துரைகள் கிடைத்தவுடன் தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் கலாநிதி அருணை அமரசூரிய பாராளுமன்றம் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 1.5 வருட காலப்பகுதியில் நிலவிய பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் 2 தேர்தல்கள் அரசாங்கம் நடத்தியுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தேர்தலை கண்டு அச்சமடைய வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாகாண தேர்தலை பழைய முறையில் நடத்தினால் நிர்வாக ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படும்பதாகவும் பிரதமர் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விசேட செயற்குழுடைய அறிக்கை கிடைக்கும் வரை காத்திருப்பதாக பிரதமர் கூறுகிறார். குறிப்பாக இந்த கட்டமைப்பில் பல சிக்கல் ஏற்படும், ஊழல் மிக்க அரசியல் கட்டமைப்பை உருவாக்கும் விருப்பு வாக்கு முறைமையை மாற்றியமைக்கவும் முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் சபையில் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் முறைமை ஆராயும் பாராளுமன்ற விசேட குழுவின் பரிந்துரை அறிக்கை கிடைத்தவுடன் தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதமர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல பிரதமர் இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. அது குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் லங்காதீ பதிரிகை வெளியாகின்ற மற்றொரு செய்தி, வசர அயக ஹயட்ட தருவான் டிலக்ஸ் ஹெட் ஹத்தாசகிட்ட பாசல் எப்பாவெலா என்பதாக இன்றைய தினம் லங்காதீ பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 267,138 பேர் கடந்த 2018 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 6 வருட காலத்தில் பாடசாலையை விட்டு விலகிச் சென்றிருப்பதாக பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரி அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த பாராளுமன்ற கல்வியை விட்டு மாணவர்கள் விலகுகின்ற அளவு கடந்த 2024 ஆண்டு வரை அதிகரித்து இப்போது குறைவடைந்திருக்க என்பதாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறது. அத்துறவான ஒரு பட்டியலும் இன்று தினம் வெளியாகிருக்கிறது. எனவே 2018 முதல் 2024 ஆண்டு வரை பாடசாலையை விட்டு விலகிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான தகவல், 2018 38,839, 2019 41,403, 2020 32,540, 2021 25,492, 2022 52,596, 2023 50,345, 2024 25,823 எண்ணிக்கை குறைவடைந்திருக்கு. எனவே இந்த விடயங்களில் பாடசாலை கட்டமைப்பை மாணவர்களுக்கு ஏதுவான கட்டமைப்பாக மாற்ற வேண்டும், கல்வி முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த வருடம் முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அதனூடாக வெளியில் சென்ற மாணவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கான கல்வியை வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், அது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதாக நேற்று தினம் பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயம் இவ்வாறு இருக்கிறது. ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு தகவலை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இது நேற்று தினம் பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு தகவல். தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, பிரபாகரனின் மகன் கொல்லப்பட்டது உண்மையானால் யுத்த குற்ற விசாரணை அவசியம், ஹக்கீம் எம்பி என்பதாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஏனைய பத்திரிகைகளிலும் அவருடைய தகவல் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பிரபாகரன் கொல்லப்பட்ட போது அவரின் மகனான சிறுவன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் அது தொடர்பில் கண்டிப்பாக யுத்த குற்ற விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஜேஏபியின் தலைவர் ரோஹண விஜயவீரன கொல்லப்பட்ட போது அவரது மகன் கொல்லப்படவில்லை என்பதோடு சஹரான் உயிரிழந்த போதும் அவரது மகள் கொல்லப்படவில்லை என்பார்கள். எனவே அவ்வாறானால் பிரபாகரன் கொல்லப்பட்ட போது மட்டும் ஏன் அவரின் மகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட வேண்டும் என்றும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஹக்கீம் எம்பி அவர்கள் கேள்வி எழுப்பினார். எனவே இந்த விவகாரம் உண்மையாக இருந்தால் அது தொடர்பாக சர்வதேச யுத்த குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு விடயத்தை அவர் வலியுறுத்தியிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை, அதே போல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகளும் முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நேற்று சபாநாயகர் விடுத்த உத்தரவு தொடர்பான ஒரு செய்தி இருக்கிறது. சபையிலிருந்து வெளியேற்றுவேன், சுஜீவ எம்பிக்கு சபாநாயகர் எச்சரிக்கை என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பாராளுமன்ற நிலையில் கட்டளைகள் தொடர்பாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியும் சுஜீவ சேனசிங்கும் இடையிலான சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சுஜீவ சேனசிங் எம்பியை சபையிலிருந்து வெளியேற்றும் என்பதாக சபாநாயகர் நேற்று தினம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை பிரதமரிடத்திலான வினா நேரம் இடம்பெற்ற போது ரவீனா கருணாநாயக்க எம்பி பிரதமரிடம் துணை கேள்வி எழுப்ப முற்பட்ட போதே அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்த சர்ச்சை நேற்று தினம் எடுத்த நிலையில் சுஜீவ சேனசிங் எம்பி தொடர்ந்து சபாநாயகரும் தர்க்கம் புரிந்தார். நிலையில் சபாநாயகர் நீங்கள் இந்த சபைக்கு தொடர்ந்து இடையூறு விளைவித்தால் உங்களை நான் சபையிலிருந்து விட்டு வெளியேற்றுவேன், 2 கேள்விகள் மட்டுமே கேட்க முடியும், நான் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறேன் என்பதாகவும் இல்லை என்றால் உங்களை வெளியேற்றுவேன் என்பதாக நேற்று தினம் சபாநாயகர் சுஜீவ சேனசிங் எம்பிக்கு வரான கோரிக்கொண்டு முன்வைத்திருந்தார். அதே போல நேற்று தினம் மற்றும் ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது, தமிழரசு கட்சியால் எனக்கு அச்சுறுத்தல், அர்ச்சுனா எம்பி முறைப்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினால் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை காணலாம். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றும் போதே அவரது விடயங்களை கூறியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை, இது தொடர்பில் நான் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கூறி வருகிறேன், ஆனால் இது தொடர்பில் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இந்நிலையில் எனது பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ள கைத்துப்பாக்கி தொடர்பிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, ஆனால் நான் ஒரு போதும் அதனை முறையற்ற வகையில் பயன்படுத்தவில்லை, எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நிலவுகிறது, இத்தொடர்பில் நான் சிறப்புரை பிரச்சனை முன்வைக்கின்றேன், எவ்வாறாயினும் தமிழரசு கட்சியில் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களால் எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, இதனால் பாதுகாப்பு தொடர்பில் முறையான நடவடிக்கை எடுக்க என்பதாக நேற்று தினம் அர்ச்சுனா எம்பி இவ்வாறான கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்கிறது. அடுத்து சங்கீத் சனின் விடுதலை ஜனாதிபதியோடு பேசிய சிறிதன் என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. சொல்லிசை கலைஞரான சங்கீத் சனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் சிறுதனுக்கு இடையிலான தொலைபேசி உரையாளர் ஒன்று இடம்பெற்றுவதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. குறித்த உரையாடலுக்கு அமைவாக சங்கீசனுக்கு பயங்கரவாத தடுப்பின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கை சட்ட தண்டனைகளூடாக விடுக்க முடியும் என்றும் ஜனாபதி அன்றகுமார் விசாரணைக்கு பாராளுமன்ற பிரிவு செய்திடம் தெரிவித்திருப்பதாகவும் இதனையடுத்து ஜனாபதி அன்றகுமார் விசாரணைக்கு அறிவித்திற்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகருக்கும் பாராளுமன்ற பிரிவு செய்திற்கும் இடையிலான பாராளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இலங்கை தமிழ் உலக தமிழ் திரையுலக ரசிகர்களுக்கு ஒரு பேரிழப்பான ஒரு செய்தி. நேற்று தினம் இயக்குநர் இமயம் பாரதிராஜா தன்னுடைய சுகயினம் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி, என் இனிய தமிழ் மக்களே, சரிந்தது இயக்குநர் இமயம், பத்மஸ்ரீ பாரதிராஜா காலமானார், நடிகர்கள் ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி, திரையுலகமே சோகமயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இயக்குநர் இமயம் என போற்றப்பட்ட பாரதிராஜா தன்னுடைய 84வது வயதில் நேற்று காலை உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநரான பாரதிராஜாவின் மகன் மனோஜ் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மாரடைப்பு காரணமாக காலமானார். அதன் பிறகு பாரதிராஜன் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் சென்னை நீலாங்கரை இல்லத்திற்கு அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை காலை அவர் காலமானதாக அறிவிக்கப்படுகிறது. திரையுலக கலைஞர்களும் அரசு தலைவர்களும் ரசிகர்களும் அவர் இல்லத்துக்கு விரைந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடந்த 1977 ஆண்டு வெளியான 16 வயதிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதிராஜா தனது முதல் படத்திலேயே தனக்கான தடத்தை பயத்திருக்கிறார். கிழக்கை போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை என கருத்தமா என கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்கள் உருவாக்கி கொடுத்திருந்தார். எனவே ஒரு அரங்குக்குள் முடங்கியிருந்த சினிமாவை இயற்கை அழகுக்குள் கொண்டு சென்ற ஒரு முக்கியமான இயக்குநராக பாரதிராஜா பார்க்கப்படுகிறார். எனவே அவருடைய மரணம் தமிழ் திரையுலகு மாத்திரமல்ல, திரையுலகுக்கே அது சினிமா துறைக்கு மிகப்பெரிய கலை படைப்பாளிகளுக்கே மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுவதாக பலரும் அவருடைய இந்த மரணத்தை அடுத்து இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான கால நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். ஏராளமான தகவல்கள் மற்றும் ஒரு சூப்பரான தலைப்பும் கூட உங்களுக்காக காத்திருக்கு. சோ அதற்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலில் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத கோட்டிபதி 3014 சீட்டு பாரத்தின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 14, 65, 74, 76. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 14, 65, 74, 76. நேற்றைய தினம் 200,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,94,080 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,88,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டம் 4,900 சீட்டு வாரத்திற்கான சீட்டு முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 4, 43, 52, 54. மீண்டும் ஒருமுறை, ராசி மகரம் வெற்றி இலக்கங்கள் 4, 43, 52, 54. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,75,69,360 ரூபாயும் அடுத்த சூப்பர் பரிசாக 36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,188 சூப்பர் போல் சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 45, 57, 58, 70. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 45, 57, 58, 70. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டு முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 3, 3, 4, 0, 7. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,38,520 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,31,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சனிதா லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,349 சனிதா சீட்டிலப்பின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 3, 41, 46, 48. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 3, 41, 46, 48. 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் வெற்றி விளக்கங்களை பார்க்கலாம். 4, 2, 9, 5, 0. மீண்டும் அந்த முடிவுகள், 4, 2, 9, 5, 0. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,37,970 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,44,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கப்புர்கலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,364 கப்புர்கலோத்தரின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 19, 33, 39, 66. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்கள் 19, 33, 39, 66. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசுகள் 7 20,00,000 ரூபாய் பரிசுகள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,18,360 ரூபாயும் அடுத்த சூப்பர் பரிசாக 28,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 18,000 சசிரலோத்தருக்கான முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 6, 26, 36. மீண்டும் அந்த முடிவுகள், 6, 26, 36. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,36,560 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபிரி தன சம்பத்தை, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 922 வெற்றி வாரத்திற்கான முடிவுகள், ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 9, 6, 8, 1, 5, 2. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 9, 6, 8, 1, 5, 2. நேற்றைய தினம் மொத்தமாக 375,74,380 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,10,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பத, 396 ஜயசம்பத சீட்டில் போ முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8, 1, 5, 2. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8, 1, 5, 2. நேற்றைய தினம் 2,50,000 பரிசல்கள் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசல்கள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,26,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தேசிய லுத்தர் சபையின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுப தவசா குளத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 330வது சுப தவசா வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷ ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 43, 57. மீண்டும் வந்த முடிவுகள் ராசி மேஷம். வெற்றி இலக்கங்கள் 14, 43, 57. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 4, 6, 4, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 50,000 பரிசில்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசில்களாக 82,69,700 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மாஜன சம்பதவின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4456வது மாஜன சம்பத சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 25, 47, 52, 69. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 25, 47, 52, 69. நேற்றைய தினம் மொத்தமாக 2,50,000 பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசில்களாக 82,43,840 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,65,74,012 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மாஜன சம்பத்தவின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,214 மாஜன சம்பத்த சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 0, 2, 3, 9, 5, 8. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 0, 2, 3, 9, 5, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 25,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மொத்தமாக 2,42,18,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,40,31,352 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தன சம்பத்த மணிக்கும் அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தன நிதானிய வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,244 சீட்டு பாரத்தின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 2, 22, 47, 74. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 2, 22, 47, 76. நேற்றைய தினம் மொத்தமாக 20,00,000 ரூபாய் பரிசில் 1, 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,89,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,19,76,490 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,562 சீட்டு போறதுக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஒய். சூப்பர் இலக்கம் 26. வெற்றி இலக்கங்கள் 26, 62, 70, 76. நேற்றைய தினம் மொத்தமாக 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசில்களாக 80,43,400 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 28,84,48,986 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,523வது ஹந்தான் லோத்தருக்கான முடிவுகளை பார்ப்போம். ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 33, 45. மீண்டும் அந்த முடிவுகள் ராசி ரிஷபம். வெற்றி இலக்கங்கள் 18, 30, 33, 45. நேற்றைய தினம் 10,00,000 பரிசில் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,18,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,76,000
₹599 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்தை, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 789வது சீட்டில் போறதுக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 3, 9, 5, 8. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 3, 9, 5, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 46,78,160 பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 482வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 7, 7, 6, 1. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 7, 7, 6, 1. நேற்றைய தினம் மொத்தமாக ₹5,00,000 பரிசில் ஒன்றும் ₹50,000 பரிசில்கள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,60,360 பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.
2: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
3: இன்று 2026 ஜூன் மாதம் 11 வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலைகளாக நல்ல நேரம் காலை 7:22 முதல் 8:52 மணி.

0: நேயர்களுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சுகம், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் பயம், கன்னி நட்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு தாமதம், மகரம் சாந்தம், கும்பம் முயற்சி, மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் சுகம், ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் பயம், கன்னி நட்பு, துலாம் தடங்கள், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு தாமதம், மகரம் சாந்தம், கும்பம் முயற்சி, மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கு

காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக இன்னைய தினம் காத்திருக்கிறது வர்றதற்காக. அது மட்டும் இல்லாம நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற செய்திகளையும் உங்களுக்காக தருவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன். சரி, இதெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான ஒரு மிகச்சிறப்பான ஒரு தலைப்பு போய் இருக்கிறது. ஸோ தலைப்பு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கீங்க, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. 102.6 மற்றும் 102.8 நம்மளோட வசந்தம் எஃப்எம்மோட இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செய்வது அப்படிங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. எல்லாருக்குமே ஒரு பயணங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு முச்சக்கர வண்டி இருந்தால் மிக இலகுவாக பயணங்களை சென்றுவிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆசையும் கடவும் இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான ஒரு முச்சக்கர வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இந்த காலத்தில். இந்த காலத்துக்கு பொருத்தமான வகையில் டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து உங்களுக்காக வருகிறது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை 836 cc என்ஜினை கொண்ட ஒரு பஜாஜ் முச்சக்கர வண்டியாக வருது. அது மட்டும் இல்லாமல் ஈஸி ரிவர்ஸ் கியர், அது மட்டும் இல்லாமல் ஏராளமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக உள்ள இருக்கு. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனிக்கு போயிட்டு பஜாஜ் த்ரீ வீலர் உடனே வாங்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளுக்கான தலைப்புக்குள்ளே வருவோம். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளை பற்றி நம்ம அதிகமாக பேச வேணும். காரணம் அப்படி என்னென்னா, உறவுகளோடு இருக்கிற பிணைப்புகள் வந்து சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் சிறிய சிறிய காரணங்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு போகுது, இல்லை உடையுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உறவுகள் அப்படிங்கும்போது இந்த உறவுகளின் மதிப்பு என்பது அவரவர் வைத்திருக்கும் சொத்து மற்றும் பணத்தை மையமாக கொண்டே அமைகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. யாருக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அவங்க பெரியவங்களா இல்லை அவங்களை மதிக்கணுமா, இவங்க நம்ம சொந்தக்காரங்க இல்லை இவங்க நம்ம உறவினர்கள் அப்படின்னு சொல்லி வெளியில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆசைப்படுகிறோம். அப்படி இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க இல்லை கண்டும் காணாமலும் இல்லை அவங்க நம்ம உறவினர்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திக்கிறதுக்கு கூட ஆர்வம் இருக்காது. குறிப்பாக வீட்டில் இருக்கிற அந்த முதியோர்களை பராமரிப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்திலையும் இந்த விடயம் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரிடம் அதிக சொத்து மதிப்புகள் இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் முதியோர்கள்லையுமே மதிப்பு கொடுக்குறாங்க, இல்லை யாரிடம் அதிக பணம் இருக்கிறதோ அவங்களே தான் மதிக்கிறாங்க, அப்படி இல்லாதவங்களை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் நிலவுது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா, அப்படி இருந்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை இதன்படி இந்த கருத்தின்படி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்காக தெரிவிக்க போகிறீங்க. அளவின் ஏற்படுத்துங்க 0312 2775 0032 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. சரி, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான பதிவனு போட்டிருக்கோம் வணக்கம் வசந்தத்துக்காக. அதன் கீழே போயிட்டு உங்களுக்கான கருத்துக்களையும் வந்து நீங்கள் தெரிவிப்பதன் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா இணைத்துக் கொள்வதற்கும் சேர்த்துக் கொள்வதற்கும் நான் மிக ஆவலாக இருக்கிறேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மக்கள் சூடிய
1: பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6. 102.8.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏராளமான தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிட உபகரண பொருட்களாம் இல்ல, கடல் தொழில் உபகரண பொருட்களா இருக்கலாம், இதெல்லாம் எங்க வாங்கலாம், இந்த விலைவாசி இக்கிற விலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய செலவுகள் போகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அதுதான் கிடையாது. நீங்கள் ஒரே இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஒரு இடத்துலேயே ஒரே குறையின் கீழே எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் உடனே போங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையுமே வாங்கி கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இப்போ வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் மீதான ஆர்வத்தை அதிகரிச்சிருக்காங்க. அப்போ த்ரீவீல் ஓட்ட நம்ம மட்டும் எலக்ட்ரிக் த்ரீவீல் ஒன்று ஓட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்குமே வரும். கண்ண கண்ட த்ரீவீல்லாம் வாங்கிறாதீங்க. இப்போயே டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி போங்க. அங்கே உங்களுக்காக பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீவீலர்கள் இருக்கு. ஸோ வாங்கி பயன்படுத்துங்க. 180 கிலோமீட்டர்கள் போகும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டிலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கஷ்டப்பட வேண்டியதில்லை, எங்கடா இதுக்கு சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க மின்சாரத்தில் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக சேவை வழங்குறதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது ஒன்று ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நீங்கள் ஹாட்லைனுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அங்கேயே வந்து என்ன செஞ்சிருவாங்க, அதை சரி செய்தும் தந்துருவாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். இது எப்படி இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கல, செய்தி ஒன்று வந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருள் விலைகள்லாம் தினம் தினம் மாறிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த ஏரியாவில் இருந்து அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தாங்கிகள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் உட்பட அனைத்து வகையான கப்பல்களுக்கும் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் உச்ச கூட்டு இராணுவ கட்டளையகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரவிட்டிருக்கதாக ஈரானின் மேர் செய்தி சேவை தெரிவிச்சிருக்கு. ஆஹா, இப்போவே விலக்கூட இப்போ இன்னும் மூடிட்டாங்கன்னு வைங்க, இன்னும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த எல்லையை எந்த கப்பலாவது கடக்க முயன்றாலோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த கலனாவது கொண்டு போகணும்னு நினைச்சாலோ அவங்கள வந்து உத்தியோகபூர்வமாக அஃபீஷியலாக அட்டாக் பண்ணுறதுக்காக இராணுவம் எச்சரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஈரானிய இராணுவம். இதே நேரம் ஹார்முஸ் நீரின் வந்து அமெரிக்க படைகளுக்கும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையின் கடற்படை பிரிவுகளுக்கும் இடையே தீவிர மோதல்களும் இருதரப்புக்கும் துப்பாக்கி பிரயோகங்களும் வந்து இடம்பெற்றிருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணுறது இல்லையா? இதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இன்றைய தினம் இந்த போர் இல்லை இந்த போர் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான விலைகளில் மாற்றங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. என்ன மாதிரியான மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வந்து பார்த்திங்கன்னா 4076 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்களில் வந்து விற்பனை செய்யப்படுதாம். கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் சர்வதேச விலை வீழ்ச்சி காரணமாக இன்று இலங்கையிலும் ஆஹா விலை வீழ்ச்சியட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஆஹா, நல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஆனாலும் 4 லட்சத்துக்கு விற்குது, என்ன செய்ய, எப்படி போய் வாங்குறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சா நமக்கு லேஸ் தானே. எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற வேற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.24 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 1.80 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயதுடைய ஒரு சந்தேக நபர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. காவல்துறை விடுத்திருக்க அறிக்கையின்படி மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வேறேற பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் போது சந்தேக நபரிடமிருந்து 5.24 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 1.80 கிலோகிராம் ஹெராயினும் வந்து எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகமான விசாரணைகள் அல்லது மேலதிகமான தகவல்கள் வரும்போது இதை பற்றியும் நாங்கள் உங்களுக்காக அறிய தருகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்னும் எக்கச்சக்கமான நியூஸ் உங்களுக்காக வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்களும் உங்களுக்காக இருக்கு. ஸோ தொடர்ந்தும் கேளுங்க காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். வணக்கம் வசந்தம், கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இன்னும் ஏராளமான தகவல்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்காக சொல்வதற்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி நூடக வலையமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி விபத்துகளை தடுப்பது தொடர்பான மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் வந்து பாத்தீங்கன்னா பாடசாலைகள் தோறும் பண்ணிட்டு இருக்காங்க. டேக் கேர், பயணத்தின் போது பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு துணைப்பொருளின் காரணமாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் வீதியில் எவ்வாறான விபத்துகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்குமான விளக்கம், செயலமர்வுகள், அது மட்டும் இல்லாமல் வீதி நாடகங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால் அதையும் ஒரு விஷயம் சொல்லிடுறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கான வீட்டு தேவை பொருட்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டிட தேவை பொருட்களாக இருக்கலாம், அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடல் தொழில் சார்ந்த உபகரணங்களை வாங்கணும் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எங்கே போகலாம், இது அவ்வளோதையும் வாங்கணும் ஆனால் செலவும் கம்மியாக இருக்கணும், இல்லை நம்மளோட பயண செலவு அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரே கூரையின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளுக்காக ஒரு தலைப்பு கேட்டிருந்தோம். அந்த தலைப்புக்கான பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பை ஏற்படுத்தி அந்த தலைப்புக்கான கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தின தலைப்பை, உறவுகளின் அல்லது முதியோர்களின் மதிப்பு என்பது அவரவர் வைத்திருக்கும் சொத்து மற்றும் பணத்தை மையமாக கொண்டே அமைகிறது என்ற ஒரு கருத்து இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழைப்பை ஏற்படுத்தி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 0112 775 0 0 1 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அப்படியும் இல்லை, நான் ஃபேஸ்புக் போங்க, அங்க வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சிக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிச்சிங்க அப்படின்னு சொன்னா சேர்த்துக் கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதனால தான் அந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி தலைப்பாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கண் முன்னாடியே அவங்க தெரிஞ்சவங்க, இல்லை எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை முன் வீட்டில் இருக்கிறவங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறதை அவங்களே கண் முன்னாட பார்த்துருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதில் மூப்பானவர்கள் அல்லது வயோதிபர்களை வந்து பணம் காசு இல்லை அப்படிங்கிறதுனால பாதைகளில் விட்டு செல்றதும் அப்படி இல்லைன்னு சொன்னால் முதியோர் இல்லகத்துக்கும் சேர்க்கிற மாதிரியான ஒரு செயற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அன்பு அப்படிங்கிறது பணத்தை மையமாக கொண்டு அமையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குழும 14 மும்தாஸ் பேகம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இனிமையான காலை நேர வணக்கம் அண்ணா, வளமை போல நானும் நிகழ்ச்சியோட அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வந்திருக்காங்க. வணக்கம், காலை வணக்கம் தம்பி, நான் மருதமுனையிலிருந்து வர்தனிஷா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் சொத்து மதிப்பு அதிகம் காணப்படும் முதியோர்களே சமூகத்தில் கண்காணிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு குடும்ப சகிதம் மரியாதையும் கொடுக்கின்றனர். அட்லீஸ்ட் முதியவர் கொடுப்பன வல்லது அரசாங்கத்தால் வழங்கப்படும் அஸ்வஸ்ம இவைகள் இருந்தாலும் போதும், ஒரு 15 சிறந்த பராமரிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போது நம் நாட்டில் நிலவக்கூடிய ஒரு விஷயத்தையும் மையமாக கொண்டு அவங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்த, இனிய காலை வணக்கம், நான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துள்ளிலிருந்து வந்திருக்காரு ஸ்ரீ ஸ்ரீதாஸ். இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தகுமார் வந்திருக்காங்க. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில். உங்களுக்காக ஏராளமான தலைப்புகள், கருத்துக்கள், அது மட்டும் இல்லாம செய்திகள் கூட காத்துட்டு இருக்கு.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மக்கள் சூடிய
1: அனுபவியுங்கள்
2: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுருக்கோம் 102.6 102.8 நூடாக வணக்கம் வசந்தம் நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நிறைய தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பை ஏற்படுத்தி பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நானும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு த்ரீ வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். வீட்டுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கனவாக இருக்கக்கூடும். அந்த மாதிரியான கனவை நிறைவேற்றிக்கொள்ள இன்றைக்கே டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனிக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்காக பஜாஜ் த்ரீ வீலர் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உறவுகளின் மதிப்பு என்பது அவரவர் வைத்திருக்கும் பணத்தை சொத்தை மற்றும் பண சார்ந்தவற்றை வந்து பார்த்தீங்கன்னா மையமாக கொண்டு அமைகிறது. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, காசிதேவன் கேகலையிலேருந்து அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, உறவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றெழுத்து அப்படின்னு நான் சொல்ல வரல. உறவு அப்படிங்கும்போது முதலாவது எழுத்து வந்து ஊ வர்றதுனால உறவுனாலே உபத்திரம் தான் அப்படின்னு இருக்காரு. சரி, நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானாவில் தொடங்கிறதுனால நட்புனாலே நன்மை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் கேட்டதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. கேட்க நல்லா இருந்துச்சுங்கிறதுக்காக நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, மன ரீதியாக மனதார ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியாக முதியோர்களையும் பெற்றோர்களை அல்லது உறவுகளை வந்து பணத்தை வைத்து மதிப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாம் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. என்றோ ஒரு நாள் நமக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்தால் நம்ம மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட கருத்துக்களை. 01 2 2 75 00 01 அல்லது 01 2 2 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவர் வந்து சிக்கியிருக்காங்க. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகை நடவடிக்கையின் போது 3 இலங்கையர் உட்பட மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் குவைத் பிரஜை, ஒருவர் இந்தியர், 3 இலங்கையர்கள் மற்றும் குடியுரிமை யற்ற ஒருவர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குவைத் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் அண்மை காலங்களாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்புகளை ஒழிக்கும் நோக்கில் தீவிர நடவடிக்கை முன்னெடுத்து வர்றதின் ஊடாக தான் இப்படி ஒரு சம்பவமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்றிருக்கு. இதையும் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்தணும். நாடுகளில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலுமே இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்போ பெருகிட்டு வர நிலையில் எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து ஒளித்திறனும். காரணம், இளைய சமுதாயம் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதன் ஊடாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாட்டில் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் கூட வானிலை அவதான மையம் சொல்லியிருக்காங்க. இது பற்றிய மேலதிக தகவல்கள் வரும்போது அதையும் பகிர்ந்து கொள்வதற்கு நானும் ஆர்வமாக இருக்கிறேன்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: காலிமுகத்திடலில் கடலில் நேற்று மாலை நீராடச் சென்ற 6 சிறுவர்கள் நீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் மீட்கப்பட்ட ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கடற்படையினர் இணைந்து கடலில் அடித்துச் செல்லப்பட்ட 5 சிறுவர்களை மீட்டிருந்தனர். அவர்களில் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் 3 லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாளிகாவத்த பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய பாடசாலை மாணவனை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 10 வயதுடைய மற்றொரு மாணவனை தேடி போலீஸ் உயிர்காப்பு அதிகாரிகளும் கடற்படை சுழியோடி குழுவினரும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டை போலீஸ் நிலையத்தினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
1: வருகின்றனர்.
2: எண்ணெய் தாங்கிகள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் உட்பட அனைத்து வகையான கப்பல்களும் பயணிக்க முடியாதவாறு ஹோமஸ் நீரிணைய மூடுவதற்கு ஈரானின் உச்ச கூட்டு ராணுவ கட்டளையகம் உத்தரவிட்டுள்ளதாக ஈரானின் மெஹர் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இந்த எல்லையை கடக்க முயலும் எந்தவொரு கப்பலும் உத்தியோகபூர்வமாக இலக்கு வைக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவம் எச்சரித்துள்ளது. அதே நேரம் ஹோமஸ் நீரிணையில் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையின் கடற்படை பிரிவுகளுக்கும் இடையே தீவிர மோதல்களும் இருதரப்பு துப்பாக்கி பிரயோகங்களும் இடம்பெற்றதாக மெஹர் செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது. வளைகுடா வான்பரப்பை மீறி நுழைந்த அமெரிக்காவின் F-16 போர் விமானத்தை நோக்கி ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இதனால் அந்த போர் விமானம் பின்வாங்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எமது அடுத்த மனதில் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். ஸோ ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான தலைப்பு கேட்டிருந்தோம். அந்த தலைப்புக்குமான கருத்துக்களும் வந்து குவிந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்தணும், இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வந்து டெங்கு ஒழிப்பு வாரம் வந்து பிரகடனப்படுத்தப்படுது. ஸோ டெங்கு நோயை பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா செயற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீரா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நுழம்புகள் பரவக்கூடிய இடங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வீடுகள்லையும் வந்து அதை கண்டிப்பாக துப்புரவு செய்து வச்சுக்கோங்க. இவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகல்ல, நோய்கள்லேருந்து நம்மளை நாமே தவிர்த்து கொள்வதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் நினைவுபடுத்துகிறேன். இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். எந்த உறவுகள் காசு அப்படின்லாம் ஒரு விஷயம் இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவியை கொலை செய்த கணவன் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன ஒரு அதிர்ச்சியாக இந்த செய்தியை நான் வாசிக்கிறதுக்காக போனேன், இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது தான் இதில் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்க. பெங்கிரே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவில பகுதி பகுதியில் குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாக கணவனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் படிவில பகுதியிலே வசித்து வந்த 61 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. நேற்று, அதாவது நேற்று 10ஆம் தேதி காலை வேளையில் தம்பதியினருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதனாலேயே இந்த கொலை நடந்துள்ளதாக போலீசார் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது செய்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 59 வயதுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருப்பினும் கைது செய்யப்படும் போது சந்தேக நபருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவு காரணமாக பிங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரும் உயிரிழந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்காங்க. வயசான காலத்தில் நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை இல்லையா, அதிர்ச்சியிலேயே மரணம் அடைகிறோம். இந்த நேரத்தில் மனைவியை இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடுத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் வயதினர் மத்திய வயதினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான புதிய சட்டமூலம் ஒன்றை கனடா அரசு சமர்ப்பித்துள்ளது. ஆஹா, இது எல்லா நாட்டிலையும் வந்துச்சுன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலியாவில் விதிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சட்டத்தை போன்றதொரு நடவடிக்கையவே கனடாவும் தற்போது எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனடா பாராளுமன்றத்தில் கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லராக் நேற்று

அப்படி அப்படிங்கிறது தெரியாதனால தான் இந்த சட்டத்தை வந்து கனடா போட்டிருக்காங்க. இந்த விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு 10 மில்லியன் கனடிய டாலர், அதாவது 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அல்லது நிறுவனத்தின் உலகளாவிய மொத்த வருவாயில் 3% வந்து அபராதம் விதிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதிகளில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்த துரதிருஷ்டவசமான துப்பாக்கி சூட்டில் சிறுவர்கள் 6 பேர் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சரியா, அங்கு 18 வயதுடைய சந்தேக நபர் தாக்குதலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு துப்பாக்கி குறித்து சட்ஜிபிடி மூலம் கலந்துரையாடியுள்ளமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த கணக்கு குறித்து போலீசாருக்கு அறிக்கை செய்த ஓபன்ஏ நிறுவனம் தவறி இருக்காங்க சொல்றதுக்காக, அதன் காரணமாக தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளில் தலைவர்கள் உச்ச மாநாட்டிலும் வந்து முன்பதாக கனடா இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த உச்ச மாநாட்டிலும் சிறுவர்களை இணையத்திலிருந்து பாதுகாக்கும் மற்றும் AI தொழில்நுட்பத்திலிருந்து அபாயங்களை குறித்தும் இந்த உலக தலைவர்கள் மாநாட்டில் பேச போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மிக முக்கியமாக நம் நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் அழுகுது, சிறுவர்கள் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கையில் தொலைபேசியை கொடுத்துடாதீங்க. உங்கள் கையில் இருக்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபோன்கள் கிடையாது, ஸ்மார்ட் வெப்பன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரியமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் காசு பணம் இருந்தாலும் முதியோர்களை பராமரிப்பது ஏனோ தானோ என்றே, காசு இருந்தாலுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஏன் இருக்கவே இருக்கே முதியோர் இல்லம் அங்கே போய் விட்டுருவோமே, அங்கே போய் தள்ளி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இவங்க சுபகபோக வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படி இல்லாவிட்டால் சிலர் நடந்து கொள்வதை பார்த்தாலே இவர்களும் மனிதர்களா, மனதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா, ஞானகுரு மணி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒருத்தர் வந்து நம்மளோட இணைந்து கொண்டு அழைப்பினூடாக இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. கிரியலிலேருந்து ராஜலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. வந்து காசு பணம் முக்கியம் இல்லை, உறவுகள் தான் முக்கியம். நம்ம வந்து முதியோர்கள் அல்லது உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது காசு இருக்கவங்களுக்கு ஒரு முதியோருக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம போய் உதவணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட காசு இருக்குது இல்லைங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, நமக்கு உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமளும் வந்து எல்லாரையுமே ரொம்ப அன்பாக கவனிக்கணும், நமக்கும் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி வாழைச்சேன்லேருந்து பத்மா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணகுமாரி புலத் சிங்கிலேருந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கான், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டபோது அவங்களே சொன்னாங்க, இதற்கு காரணமும் நாங்கள் தான், நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம், எப்படி உறவுகளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஸோ மற்றவர்களும் அந்த தவறை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்காக யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணகுமாரி புலாத் சிங்கிலேருந்து சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். நம்ம கேட்டிருந்த கேள்வி, உறவுகள் அல்லது முதியவர்களின் மதிப்பு என்பது வந்து அவரவர் வைத்திருக்கும் சொத்து மற்றும் பணத்தை மையமாக கொண்டே அமைகிறது என்ற கருத்து ஒன்று இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அழைப்பை ஏற்படுத்துங்க 0112-775-0031 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு, அல்லது பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னா அங்கேயுமே எங்களுக்கு வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அந்த பதிவின் கிளையும் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. சேர்த்துக் கொள்வதற்கு நான் மிக ஆவலாக இருக்கிறேன்.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
0: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 2.2 சுமார் 2.2 சமத்தில்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தகவல்கள் அழைப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த முதியவர்களை முதியோர் இல்லத்தில் விடுவது சரியா தவறா அப்படின்னு நான் கேட்கல. உறவுகள் முதியவர்கள் அப்படிங்கும்போது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமா மாமின்னு யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களோட சொந்தங்கள் உறவுகள் இவங்க எல்லாரையுமே காசு இருந்தால் தான் நீங்கள் மதிக்கிறீங்களா, இல்லை இப்படி ஒரு நிலைமை இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், முதியவர்களாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணம் வைத்திருக்கும் ஒருவர் இல்லை செல்வாக்கு நிறைந்த ஒருத்தவர் அப்படிதான்ங்கிறது இல்லை. அவர்கிட்ட ஏதோ ஒரு வகையான வருவாய் வருது, இல்லை வருமானம் அவருக்காக கிடைக்குது, இல்லை ஓய்வூதியம் கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த ஓய்வூதியத்துக்காக அவங்களை நீங்கள் வீட்டில் வச்சு மதிப்பளிக்கிறீங்களா, இல்லை ஓய்வூதியம் வருது வரல அவங்களுக்கான மதிப்பு நாம் கொடுக்குறோமா இப்படிங்கான ஒரு விடயம் தான் நான் வந்து கேட்டிருந்தேன். இதுக்கான கருத்துக்களை தான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லியும் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கான கருத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏராளமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட இருந்திருக்காங்க, கீரிமலையிலேருந்து வந்திருந்தார் ரமேஷ்குமார். சரியா, ரமேஷ்குமார் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விடயம் வந்து எல்லாரும் செய்வாங்க அப்படிங்கிறது கிடையாது. காசுக்காக காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எல்லாரையும் விடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. மதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்து இருக்கணுமே தவிர பணம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீரிமலையிலேருந்து ரமேஷ்குமார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து விமலாதேவி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே முக்கியம்தான், காசும் முக்கியம் உறவுகளும் முக்கியம். காசு இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்தை நீங்கள் எந்த இடத்துலேருந்து அணுகுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு ரொம்ப வயது போனவர், இல்லை உங்களோட ஓய்வூதியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஓய்வு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை பணம் இல்லாமல் இருக்கிற ஒருவராக இருந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட காசு இல்லாதனால தான் இவங்க நம்மளை மதிக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப துடிப்பாகவும் உங்களுக்கு நிறைய காசு வந்து போய்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இவ்வளோ பிஸியாக இருக்கோம், இவ்வளோ வேலையாக இருக்கோம், இதில் போய் இவங்களை வேற பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. இது ரெண்டு இடத்துல எந்த இடத்துல நின்று நீங்க கருத்தை பாக்குறீங்க அப்படிங்கறத மிக முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க ஞாபகப்படுத்துறோம். இப்போ பேஸ்புக்கின் ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா, இனிய காலை நேர வணக்கம், சபமால்க்கு அந்த பெரிய குறியானையிலிருந்து வந்திருக்காரு வசந்தகுமார். இந்த காலகட்டத்தில் பணக்காரர்கள் தான் அதிகமாக தன் பெற்றோர்களை தங்கள் சுயநலத்துக்காக முதியோர் இல்லங்களில் விட்டு செல்கிறார்கள். நடுத்தர வசதி இல்லாதவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளும் முதியோரை பராமரித்து வருகிறார்கள். இது வந்து முற்றிலும் ஏற்கக்கூடிய ஒரு கருத்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், காசு இருந்தால் தான் இவன் நம்மளை மதிப்பான் அப்படின்னு சொல்லி. அதனால கண்டிப்பாக இறுதி காலம் வரைக்கும் அவர்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து வச்சுருப்பாங்க. அதனால அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இனிய காலை நேர வணக்கம் சொல்லி கின்யா மௌரூப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. வணக்கம் சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலேருந்து அருள்மொழி. நமக்கு சொத்தென்பது வயது போனவர்கள் தான். அவர்களை கவனமாக அன்பாக பார்த்தாலே இறைவன் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க செய்வார். பணம் சொத்து இதை வைத்து பாசத்தை விலைக்கு வாங்க முடியாது. சில இடங்களில் நான் காண்கிறேன், சொத்துக்காண்டி பெற்றோரையும் துன்புறுத்துறது வந்து வயோதிப இல்லங்களில் கொண்டு போய் விடுறதை காண்கிறோம். பிள்ளைகள் உணர வேண்டும், பின்னுக்கும் இதே நிலை உங்களுக்கும் வரும் என்று நினைக்க வேண்டும். பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போய்விடும், பெற்றோரின் அன்பு அளவில்லை என்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நினைவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் கீழே விழுந்தாலும் அம்மா என்றுதான் ஆஹா அலறுகிறோம், பாசம் பெரியது, என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிறோம். இந்த கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் சில செய்திகளும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: வசந்தம் எஃப்எம் திரை உலகில்

இன்று வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் நடிகர் யுகேந்திரன். இது சாமி திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் யுகேந்திரன் கே கே மற்றும் ஸ்ரீலீலா பார்த்தசாரதியோட இந்த பாட்டு.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்காக அருமையான தகவல்கள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்த தலைப்புக்கான பாராட்டுகள் குவிந்த வண்ணமே இருக்கு. அழைப்பினை ஏற்படுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அழுத்தம புகையிறத குறுக்கு வீதியில் நேற்று புதன்கிழமை மாலை பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முயன்ற ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று புகையிறத்துடன் மோதி விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரதானையிலிருந்து இக்கோடுவை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியினுடனாக தான் இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கு. புகையிரதம் வந்து மரதானையிலிருந்து இக்கோடுவை நோக்கி போயிருக்கு. அதன் குறுக்கால தான் இந்த முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கரபாகல பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. புகையிரதம் வருவதை உணர்ந்தும் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா சமிஞ்ச விளக்குகள் ஒளிரப்பட்டிருந்த நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முச்சக்கர வண்டி சாரதி என்ன பண்ணியிருக்காரு, அதனை பொருட்படுத்தாமல் பாதுகாப்பற்ற முறையில் புகையிறத குறுக்கு வழியாக கடக்க முயன்ற நேரத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்கம போலீஸார் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனம், இதை பற்றி தான் நாங்களும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீதிகளில் பயணிக்கும் போதும் இல்லை வாகனங்கள் பெரிய வாகனங்கள் வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி ஒழுங்குமுறைகளை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா முன்னாடி வர்றது வந்து உங்கள் சொந்தக்காரரோ பெரியவரோ தெரிஞ்சவரோ கிடையாது, நின்று பேசிட்டு போகிறதுக்கு வர்றது ட்ரெயின் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க பாதைகளில் பயணம் செய்யும் போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சபர்கமும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அதனுடன் காலி மாத்திரை கண்டி மற்றும் நோரேலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சாத்தியம் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 மில்லிமீட்டருக்கும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலாபம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையிலான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன் துறை வரையான கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி அம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 வரையான கிலோமீட்டர் வேகத்துக்கும் கூடியவான காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி அம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.0 அல்லது 2.5 மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யார் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாம் கேட்டிருந்த கேள்வி, இந்த காலகட்டத்தில் உறவுகள் அல்லது முதியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை மையமாக கொண்டு தான் மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இதன் ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு செல்வா அவங்க இணைஞ்சிருந்தாங்க நாராயண்பேட்டையிலேருந்து சபரினா ஃபுட்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் வந்திருந்தாங்க அவங்க. சரியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் கண் முன்னாடியே ஒரு நபர் இருக்காராம். சரியா, அவருக்கு வந்து அவங்களோட தாய்க்கு வந்து 3 குழந்தைகளாம். அந்த 3 பேரில் ஒருவர் தானாம் அவர் கண் முன்னாடி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குடும்பங்கள் ஆனதுக்கு பிறகு யார் அந்த தாயை கவனிக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள போட்டியாம். நீங்கள் பாருங்கள், நான் பாருங்கள், நான் ஏன் பார்க்கணும், நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இடையில் அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அந்த வயதான அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது சமுதாயத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கேன்னா செல்வா சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிபொருள் விலைகள் எல்லாம் பிரயாண செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரு இடத்துல வாங்குறதுக்கு இருந்தால் எவ்வளோ இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு உபகரணங்கள் அல்லது கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது உங்களுக்கான கடல் தொழில் உபகரணங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ போனோம்னா அப்படி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒரே கூரையின் கீழ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடம் தான் ஜனதா ஸ்டீல்ஸோ. இன்றைக்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் அதே ஒரே இடத்தில் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. வணக்கம் வசந்தத்தோடு.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்குள்ள நுழைந்திருக்கிறோம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இன்றைய தினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகள் அல்லது முதியவர்களின் மதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களிடம் இருக்கும் பணம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். இது உண்மையா அப்படி ஒரு கருத்து இருக்கே, இது வந்து பணம் சார்ந்ததா மனம் சார்ந்ததா அப்படின்னு பட்டிமன்ற மாதிரியெல்லாம் கேட்கல. பணத்தை வச்சு தான் ஒருத்தவங்களை மதிப்பிடுறாங்க. அந்த பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, நம் முன்னோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான மரியாதை என்பது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே, அதை பற்றி தான் கேட்டிருந்தோம். ஸோ ஏராளமான பேர் வந்து இணைந்து கொண்டு அவங்களோட கருத்துக்களை எல்லாமே தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக வீட்டில் இருக்கும் முதியவர்கள் அல்லது பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் மட்டுமே மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் காணப்படுகிறது. அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசில் நம்மளை கவனிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வயது போக போக நாம் அவங்களை கவனிக்க மறந்து நாம் நம்ம வேக ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருப்போம். இதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இணைந்து கொண்டவங்க தெரிவித்த ஒரு கருத்தும் இருக்குது. இதன் தவறு வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம நம்மளோட பெற்றோர்களை பார்த்துருந்தோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துருப்பாங்க, நாம் அதை செய்ய தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. இதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்லணும். ஒரு கதை இருக்குது, இது கதையாக என்ன காணொலியாக பார்த்ததான் ஞாபகம் இல்லை. ஒரு வயதான ஒருவர் இருப்பார், அவர் வந்து ஒருவரின் தந்தை. அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைத்துக்கட்டில் போட்டு அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஒரு பழைய தட்டை கொடுத்துருப்பாங்க அவருக்கு சாப்பிட்றதுக்காக. கொஞ்ச காலம் போகும்போது அவர் வந்து எல்லாருமேலேயும் பாசமாக இருப்பார், அவருக்கு பாசமான ஒரு பேரன் கூட இருப்பான். சிறிது காலங்களில் அவர் இறந்துடுறாரு. சரின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கும் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக அந்த தட்டை போயிட்டு பார்ப்பார் அந்த இறந்தவரோட மகன். பார்க்கும்போது அந்த தட்டை அங்கே இருக்காது. எங்கன்னு தேடி பார்த்தா அவரோட மகன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு மகன் இருப்பார், அவர் அதை எடுத்து வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லப்பா தாத்தாக்கு இதில் தானே நம்ம சாப்பாடு கொடுத்தோம், ஒருவேளை இதில் கொடுத்தாதான் நீங்களும் வயசானதுக்கு அப்புறம் சாப்பிடுவீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படிங்கிறதான். பணம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மனம் ரொம்ப முக்கியம். நாம் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டால் அவர்களும் நம்மை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்றைய தினம் இணைந்து கொண்டு எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற போகிறேன். அடுத்ததாக உங்களோட ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் கலைகத்திலமேல் கிருபா விடைபெறும். நான் வந்து என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி சொந்தங்களே.

0: ஸ்பீச். வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: நன்றி சங்கர் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வாணித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவரை மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் நேற்று இரவு பொர்லஸ்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேரகர பகுதியில் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதன்படி 1 கிலோகிராம் 80 கிராம் ஹெரோயின் மற்றும் 5 கிலோகிராம் 24 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் வேரகர பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தக்காரர்களுடன் தொடர்பு கொண்டு உள்நாட்டில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்
2: பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் 13 வயதினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான புதிய சட்டம் மூலம் ஒன்றை கனடா அரசு சமர்ப்பித்துள்ளது கடந்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலியாவில் விதிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சட்டத்தை போன்றதொரு நடவடிக்கையை கனடாவும் தற்போது எடுத்துள்ளது கனடா பாராளுமன்றத்தின் கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லரால் பாதுகாப்பான சமூக ஊடக சட்டம் என்ற பெயரில் இந்த வரைவு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான முறையான கொள்கைகளை செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: உலகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் முதலாவது நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கல்முனை, நம்பிக்கை கிராமம் ஹரது சந்திரா.
0: ரொம்ப நம்பிக்கையோடு நிகழ்ச்சியின் முதலாவது நேயரா வந்திருக்கிறீங்கண்ணா.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி, ஹரல் சந்திரா ரொம்ப உற்சாகமா அதே குரலில் ஒரு பாடல்.
1: பாடும் போது நான் திங்கள் காற்று பருவம் கேட்டு நான் வரும் போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன உள்ளம் அவள் கொண்டதென்ன. பாடும் போது நான் திங்கள் காற்று
0: ஒரு பாடல் அப்படியே பாட சொன்னதுக்கு எவ்வளவு பாடலாம், ஆயிரம் வருது நினைவுகள். சரி சொல்லுங்க ஹரல் சந்திரா, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாழ்ப்பாண பரிசுகளில் இருக்கின்ற சியாமனா அவர்களுக்காகவும், எங்களது நண்பர்களான மருதமனை முகமது ரபிக், கல்முனை பாண்டியரப்பு கமலன் தவராஜா, தேவமணி டீச்சர், முருகத்தாஞ்சனே திருவபுரத்தில் இருக்கும் தீபா பாக்கியராஜா, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் புட்டுக்கலை விகாரி
0: கொண்டு சாருங்கள். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்னம் வந்திருக்கின்றார். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை நசூர் கென்யாவில் இருந்து வசந்தம் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஸ்ரீதாஸ் இருந்திருக்கின்றார். அண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை நச்சுமுத்தின்னு இருந்திருக்கின்றார் மருதமுனையிலிருந்து. வணக்கம் கிருபானா, நான் சேலம் சிவா இணைந்திருக்கின்றேன், உங்கள் ப்ரோக்ராமை நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டுமண்ணா, நான் புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நாகராஜன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் சின்னக்கடை யாழ்ப்பாணத்திலிருந்து ரூபன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். தொண்டைமானார் செல்வச்சி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹதீஸ் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சி நினைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் பிரவீன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, மனதுக்கு இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் மருதமுனையிலிருந்து நிசான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஸ்டீஃபன் ட்ரெயிலர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறார். காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை விஜி இணைந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரிம்சான் வந்திருக்கின்றார். வேறுவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எனக்காகவும் ஒரு நல்ல பாடல் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வியோடு யார் வந்திருக்கிறது, மோகன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:26. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களோடையும் நான் பேசுறதுல. சொல்லுங்க, ஊர் பக்கம் என்ன சொல்லுது? வெயிலா மழையா?
1: இல்ல, நல்ல வெயிலும் காற்றுமா இருக்குது.
0: அப்படியோ? அப்ப இப்ப இப்ப வந்து கரண்ட் செலவு வராது, காற்று இருக்கிறதால, வெயில் அடிக்கிறதால. சரி, எல்லாம் நன்மைக்கு தான். என்ன நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: குடும்பம், தம்பி குடும்பம், பத்ரகாளி படத்துல பாட்டு தாருங்களே, கண்ணன் தை, அந்த பாடல் தர முடியுமானா தாங்கோ?
0: சார், இவ்வளவு அழகா பாடுங்க, அந்த பாடல பாடுங்க. அப்படியோ? சரி, உங்களுக்காக அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்யறேன். நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் இந்நேரம் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெர்பானா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு அழுத்மாவத்தை வால்ஸ்னேல இருந்து மணி வந்திருக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பு சத்தியார் திரு வீனஸ் சரணில் இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கின்றார். அதே போன்று ரோஸ் வந்திருக்கின்றார். ரக்ஷி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். இதேவேளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அளவட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து சர்மிளா இணைந்திருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க கிருபா அண்ணா, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சீலன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று வடிவேல் பிள்ளை வந்திருக்கிறாங்க. புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல்களோடு நான் வேர்வலையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் இருதயபுரம் மட்டக்கிழப்பிலிருந்து அனிதா ஆனந்தகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ஹட்டன் கிளவிட்டன் பிரிவிலிருந்தே பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். அண்ணா என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சீலன் கௌரி வந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. ஹப்டன் நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பத்தி மலர் இருந்துக்கிறாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக ருவான் விலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அன்பான வணக்கம், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரவணன் வந்திருக்கின்றார். சரவணன் ராமலிங்கம் இணைந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி சுகம் அப்படின்னு சொல்லி ஹரோலினா வந்திருக்கிறாங்க. ஹர்பிய கலை செல்வன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முனாஸ் வந்திருக்கின்றார். மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சுபா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வசந்தம் வானொலி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கல்முனையிலிருந்து ஜனா அணிந்திருக்கின்றார். கிருமான்னா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் குறிப்பிடுகிறது. இவளை விஜி இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹயா ஃபசாத் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் குறிப்பிடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை லண்டனிலிருந்து மு குமுத ராஜா இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

அடித்தாலும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6.

0: பணத்தில் 103% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:48. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சியாம். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. இப்ப வேலையில பாருங்க, கிட்டத்தட்ட 48 நிமிஷத்துக்குள்ள கிடைச்சிருச்சு. சொல்லுங்க சியாம், இந்த நேரம் இவ்வளவு தூரம் உற்சாகமா இருப்பதற்கு காரணம் என்ன?
1: உங்களை இடைக்கால தெரிவுகள்.
0: அப்படியா? அப்படியா ரசிச்சு கொண்டே இருக்கிறீங்க. சரி, அப்ப இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்கலாம்னு நானும்
1: நினைக்கிறேன்.
0: அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதுதானே, நம்மளை ரசிச்சு கேட்க விடுங்க சார். ஏன் சார், என்ன இந்த பிரச்சனைகளை அப்படி என்ன மாதிரி சொல்லிட்டீங்க சியா? சொல்லுங்க. இந்த நேரம்
1: ஒரு பாடல் ஒன்று தரணும். அந்த பாடல் உங்க நேர்ச்சியில போறது மிக்க குறைய போல தெரியுது. கண்மணி ராஜா படத்துல காதல் விளையாட கட்டிலது பெண்ணே.
0: நாங்க காதல விளையாட்ட நினைக்கல, அப்படியே நாங்க காதல் விளையாட வரமாட்டோம்.
1: நல்ல பாடல் உண்டு. அந்த பீரியட்ல வந்த பாடத்திலேயே போயிட்டு வந்திருக்கு. அதான் கேட்டது.
0: காதல் விளையாட, அது ஏன் நீங்க ஒரு விளையாட்டா எடுக்கிறீங்க? ஒரே சிரிப்பு தான், நகைச்சுவை தான். சரி சொல்லுங்க சியாம், நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்த பாடல் கேட்பதாக?
1: மயிலன் தம்பி இருக்கார், அதாவது லோலோ சேர் இருக்கார், கிரிதா மிஸ், தமிழ் செல்வன், ஜெயச்சந்திரன், ஆர் என் தேசாய், எல்லாரும் நேற்று கேட்டு வந்துக்கலாம்.
0: சரி, அனைவருக்காகவும் நல்லதொரு பாடல் வருகிறது. இந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி, நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
1: நன்றி.

பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டு உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கின்றார். அதே போன்று கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்களும் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சிவா வந்திருக்கின்றார். அதே போன்று சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற தேவலை ரிம்சான் இணைந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உலர்சிங்களவிலிருந்து ரஜினா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மாத்தளையிலிருந்து முனியாண்டி நாகஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் யசோதா வந்துக்கிறாங்க. வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான் அப்படின்னு சொல்லி இந்த நிலையிலிருந்து அரசு குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று மேரி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே விட அக்கறை பெற்று பப்டையில நிசார் இருந்திருக்கின்றார். பிரிதோஸ் இருந்திருக்கின்றார். மூதூரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை அண்ணா வணக்கம், சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, நான் சரீஃபா இருந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை இந்த நேரம் ரொம்ப பொருத்தமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெமோதரையிலிருந்து ரூபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். ஏறாவூர் 4 தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை வசந்தகுமார் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நான் வட்டவளை நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை ஆனல்டு கிருபா அணிந்திருக்கின்றார். ஹெவலக் ரோட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அதாவது கார் குசன் வொர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குமார குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்குடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை அன்வர் வந்திருக்கின்றார். முஹைஜீப் அன்வர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வரும் 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு நோய் பரவலை மேலும் கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் நுழம்பு ஒழிப்பு வாரம் ஒன்றை செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்தியர் பிரஸ்ஹிலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு நுழம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளிலும் நாடு தழுவிய இறுதியில் விசேட நுழம்பு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தீவிர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று மேலும் அதிகரிப்பை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று விலை 91.83 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றும் விலை 94.69 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. இதேவேளை இயற்கை எரிவாயு விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி அதன் விலை 3.98 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எமது அடுத்த மணித்தால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நேரம் 10:11 இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வந்தசிங்க அறிவிப்பாளர் சிவராஜன் சார் அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசர்.
0: நாசிர், என்ன ரெண்டு மூணு நாளா காணவே இல்லை இந்த ஏரியா பக்கம்?
1: சார், ரெண்டு மூணு நாளா கஷ்டப்பட்டு வருகின்ற கிடைச்சி பேசுகிறது.
0: முயற்சி செய்த நான் அழைப்பு தான்.
1: ஆமா, வரவேண்டியா நீங்கள் வந்தால் முயற்சிக்கு லைன் கிடைப்பது ரொம்ப கஷ்டமா தான்.
0: அப்ப ஏதோ ஒரு மாயம், ஏதோ ஒரு சிக்கல் உண்டு, நான் செய்யறேன்.
1: அதாவது நீங்க போடுற அந்த பாடல் தெரிவிகள் தான் அதுக்கு காரணம்.
0: அப்படியா? ரொம்ப அப்படியே ஆறாம இருந்து அப்படியே நிகழ்ச்சியை கேக்குற பொழுது நம்ம எங்க இருக்கிறோம்ன்றதே சில நேரம் தெரியாம போயிடும். அப்படி இருக்கும் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்ட விஷயங்கள் இல்லையா? அப்ப அப்படி எல்லாம் நம்மள மெய் மறந்து போய் இப்படி பாடல்களை ரசிக்கிற நேரம், அழைப்பு கிடைச்சாலும் சிலையாக்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா அழைப்பு சரி சொல்லுங்க அப்துல் நாசிர், பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான்
1: நினைக்கிறேன். முதல் மரியாதை படத்தில், பாரதி ராஜாவின் முதல் மரியாதை படத்தில் ஒரு பாட்டு தர
0: உண்டு. ரொம்ப பிடித்த பாடலை பாடி காட்டலாம்.
1: அது எல்லா பாட்டும் பிடித்த பாடல் தான். வெற்றி வேறு வாசி கொண்ட பாடல் மிகவும் அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை அவருக்கு அவருக்கு அனுதாபத்தை எழுதி கொள்றேன். அவர் நேற்று மறைந்து விட்டார். அந்த அவருக்காக அந்த அந்த பாடலை கேட்கும் அது கேட்டுக்கொள்றேன். பாடலை கேட்பதற்கு சிதிராவிதி அப்துல் ஹசன் சலீம் மற்றும் மருதமணி ராஃபி இந்தனும் பதிலீன் அட்டாளக்கிண ஐயாரம் ஜோஹர் லத்தீப் மற்றும் ஜுனைது எச்எல் நஜ்முடி ஆகியோருக்காக.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.
1: ஆமா, நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:21. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம், நான் மருதமனையிலிருந்து பதூதீன் பேசுறேன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா பதூதீன்? நல்ல பாடல்களை தந்து
1: கொண்டிருக்கிறேன்.
0: நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு என்னுடைய மக்கள் மற்றும் மருத்துவமனை கஸ்மின், அப்துல் நாசர், ஜெஸ்மின்,
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:26. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா, அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை இடைவிடாது கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரஞ்சனி வந்திருக்கிறாங்க, அது போன்று வெஸ்டர்ன் ராஜா எழுந்திருக்கிறார். ப்ரோ எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக அசத்துறீங்க பாடல்களை தந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா வந்திருக்கின்றார், சத்தார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்கள் ராகங்கள் 16 தந்து கொண்டிருக்கிறீங்க, சூப்பர்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நட்புட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார், அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மன்னாரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சங்கை குறிப்பிடுகிறாங்க. கஸ்தூரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இஸ்மாயில் இணைந்திருக்கின்றார், யாழ்ப்பாணத்தில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை பெரேரா இணைந்திருக்கின்றார், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவளை ராஜன் வந்திருக்கின்றார். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை பாடல்கள் அத்தனையும் அருமை பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நிர்மலா பாலா குறிப்பிடுகிறாங்க. அதுபோன்று தேவி யோகேஸ்வரன் நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க, நினைக்கின்ற பாடல்கள் அத்தனையும் வந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அத்தனை பாடல்களும் முத்து தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்துருங்க. மயு துவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒஸ்போன் விஜயகுமார் குறிப்பிடுகிறது. இவளை மர்சுகா சுனாய்டு இணைந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிஞ்சங்கணி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். மாவனெல்லை நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடி சி சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று மொரீன் இணைந்திருக்கிறாங்க, ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:43. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? எப்படி சோமா இருக்கீங்களா ஷரீஃபா? நானும் நல்ல சுகம். இப்ப வந்து வேலைகள் எல்லாம் ஓய்வு, அதாவது ஓய்வு ஆகிட்டீங்களா வேலையில இருந்து? முடிச்சாச்சு. அப்பா இப்பதான் பெருமூச்சு விட்டு ஒரு பக்கத்துல வந்து ஒரு அழைப்பை ஏற்படுத்தி கிடைச்சிருவோம். அழைப்பும் கிடைச்சிருச்சு. அழைச்ச உடனே கிடைச்சிச்சா இல்லாடி முதலே இருந்தே ட்ரை பண்றீங்களா? அப்படியா, சரி. இந்த நேரம் நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்த மிக சரீஃபா.
1: நன்றி சார்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் எழுந்திருக்கிறாங்க. கிருபான் எப்படி இருக்கிறீங்க? நான் குட்டக்கரையிலிருந்து சந்தானம் எழுந்திருக்கின்றேன். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் அச்சிவேலியிலிருந்து உமா வந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? கணவர் ராஜனையும் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தையிலிருந்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா ஒழித்துக் கொண்டிருப்பதாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிகடன் குறிப்பிடுகின்றார். முகமது ட்ராஃபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று தேவி யோகேஸ்வரன் என்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து வேணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று பிரசாத் எழுந்திருக்கின்றார். இன்னும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிரம்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நிர்மலா வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.
1: சசகனிசப்பா நிசாசா சசசமகனிசப்பா நிசாசா நிசசப்ப

ஒலிக்கு இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கழகத்தில் ஸ்ரீ சுரூபி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன்.

மட்டுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களின் பெண் எம்எல் கிருபா வணக்கினீர்களே.

0: நேர்களுக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். அடடா, அட்டகாசமான ஒரு மதிய நேரத்துல உங்க எல்லாருமே சந்திக்க வந்திருக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் விலாசன்.
1: வணக்கம் ரூபகுமார். சிரிப்புரிப்பு, எப்படி இருக்கிறீங்க ஜி தேவி?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் விலாசன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சின்னவங்களே பெரியவங்களே, சாரபாம்பு குட்டிகளை சொக்கார கட்டி விலை ஏந்தி ஈரக்கூடவே ஆசிக்கான மதிய நேரம் வணக்கம். வீட்டுல பிரச்சனை, ரோட்ல பிரச்சனை, போற இடமெல்லாம் பிரச்சனை, எதுவா இருந்தாலும் ஒண்ணும் கவலைப்படவான, இந்த பக்கம் வந்தா ஆசிக்கா பேசிடுமே. என்ன சிரி?
0: ஆமா ஆமா, சந்தோஷமா பேசலாம். அது காலிக்க வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கதை போல பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றுக்கு அப்படியே மில்லுன்னு சொன்னா,
1: அப்படி மில்லுனு சின்ன முகநூல் வழியாக வந்தீங்கன்னா அதுல போட்டோ ஒன்று போட்டீங்க, அந்த போட்டோ நம்ம வாங்க ஃபுல்லா மேக்கப் தவாதுக்கு கீழே போனா அப்படிலாம் சொன்னானே, இப்ப அப்படிலாம் சொன்னானே, நானுக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சக்கு பாட்டு, மாமாக்கு பாட்டு, தாய் புள்ளருக்கு பாட்டு ஒன்று சொல்லி பட படம் டைப் பண்ணி எனக்கு அனுப்பினீங்கன்னா டமாண்டு எடுத்து ஒரு பாட்டு டுமின்னு போடுறோம்.
0: அபிலா சார், ஏ வந்த வீக்கத்திலேயே தஞ்சாவூர் பக்கம் போயிட்டு வந்துடலாமா?
1: போத்தா நீ ஒன்று தஞ்சாவூர் போவது மிச்ச நாள் ஆச்சு. பஸ் டிக்கெட்லயே பிளேன் டிக்கெட்
0: எப்படி சரி போயிட்டு வருவோம்?

0: Hey birthday baby, come on to the dais. Today is your day. What do you want, class or mass?
1: Madam, இதெல்லாம் பார்த்தாச்சு. நமக்கு இப்ப தேவையெல்லாம் அதிர வைக்கிற நாட்டுக்குத்து. கேட்டா சும்மா திரிக்கணும்.
2: Back to back hit music only on Vasantham FM.
0: Then the beat drops, the scene shakes. Come on.

0: சாச்சிட்டாயா சாச்சிட்டாயா அபிள், என்னைக்காவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
1: என்னது
0: இப்படி இந்த பாடல?
1: அது வந்து சாச்சி உங்களுக்கு தான். நாங்க அந்த கிலோ லவ்ல கிவில எல்லாம் புள்ளூர் இல்லையே புள்ள வயசு ஒலியே சும்மா தேவையில்லையே.
2: ஆரம்பத்துல
1: எப்படி வந்தீங்க நீங்க மட்டும் டபாண்டு போட்டு சீக்கி நீங்க ஸ்டார்ட் எப்படி என்ன முயற்சி பண்ணீங்க நிறைய நேர்வுகளுக்கு சொல்லி கொடுங்க.
2: நாங்க
1: வந்து என்ன பண்ணாலும் கூட ஒரு சான்ஸ் உண்டு. ஈக்கோனு எந்த நேரம் சான்ஸ் என்ன? சரி அப்புறம் சொல்லுங்க என்ன நடக்குது வீட்லயா வெளியா வீட்லயா ரோட்லயா?
2: வீட்டுலதான்
1: குடுத்து வச்ச புள்ள என்ன.
2: அப்புறம் வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கின்றது.
1: சரியா வரணும் யோசிக்காது. ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு போகும் எல்லாம் அப்படி வந்தா பித்திரை போனா குதிரை
2: என்ன.
1: ஆனா மதுரை போறதுக்கு தான் காசிக்காது. சரி சொல்லுங்க. தாராளம் மீகாசி தேவி
2: பாடல் கேட்பதற்காக ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், தோப்பு கொத்துக்காடு ஈடன், வத்தல ஐயா கண்ணு, நீர்கொழும் சாம்குமார், சொசலகம குசலராஜா, கிழவட்ட குணசீலன், தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வழிமடுத்துராம், செந்தில்பத்தனை வீரையா சித்திரம், முனராகலை தனலட்சுமி அம்மா இவர்களுக்காக கேட்டேன்.
1: நன்றி
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்து வந்து அபிலாசன், ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பாடல்.
1: நீங்க போடுற பாட்டு சூப்பரா தான். உங்களை பத்தி நீங்க போட்டுக்கொள்ற பாட்டு சாச்சிட்டு சாச்சி புட்டேன் சாச்சியில் அப்படி என்ன பாட்டு?
0: அப்படி இல்ல, இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பாடல். அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல எல்லார் மைண்ட்லயுமே ஓடக்கூடிய ஒரு பாடல்.
1: என்ன பாட்டு
0: நீங்க கேட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கே புரியும் என்ன பாட்டு இது அப்படின்னு சொல்லி. ஒரு டான்ஸ் ஒன்னு போட்டுட்டு வருவீங்க.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சு போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
9: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
10: சம்பவம் பண்றவனுக்கு எப்படிப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனுக்கு எப்படிப்பட்டிருக்கியா?

0: பாட்டும் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். என்ன அபிலாஷ் ஒரே சைலண்டா இருக்கீங்க?
1: இல்ல பாத்தேன், பிரேக் ஆட்டம் டிஸ்கோ ஆட்டம் சிலம்பாட்டம் என்ன ஸ்ரீதேவி?
0: என்னது
1: சிலம்பாட்டம்? என்ன
0: அது வந்து அந்த சிலம்பால டான்ஸ் பண்றது வந்து சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு
1: நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன், தெரியாது என்ன.
0: அதுக்குதான் சொல்றதுக்கு, விளக்கமா சொல்றதுக்கு, தெளிவா பேசுறதுக்காக அபிலாஷன் இருக்கீங்களே.
1: இதான விளப்பம் இல்லாத குழப்பம் தான் வந்தியா.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
1: எங்களுக்கு நம்பிக்கை இல்ல தம்பி, ஒரு பாட்ட பாடிங்க.
2: கவலை படா நீ சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்திருப்ப காதலத்தான் சேர்த்து வைப்ப. கவலை படாதே சகோதரா, எம்மா ஒரு சும்மா மயங்கவில்லை அம்மா, மனசு கேட்ட மாமட்டானம்மா. கவலை படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்திருப்ப காதலத்தான் சேர்த்து வைப்பா. கடமையில
1: பாட புகழ பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க,
2: அவங்க
1: கோபம் இல்லையே பிரல் சந்திரா?
2: சந்தோஷம்.
1: சாப்பிட்டீங்களா ஸ்ரீதேவி?
2: சாப்பாடு தயாரா இருக்கு, உங்களோட பேசினா கொஞ்சம் கூட சாப்பிடலாம் நினைக்கிறேன்.
1: இது சும்மா லைட் ஆயிட்டு அந்தியா கூட அங்கிட்டு புகாரி கடை பக்கம் போறேன்னா
2: போறிட்டு போடும்.
0: சரி, ஓகே. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: பாடல் கேட்பதற்கு கல்முனை சத்தியமாபுரத்தில் இருக்கின்ற செல்சன் செலர், எங்கள் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகன் ஐயா, தேவமணி டீச்சர், முரக்கட்டாஞ்சேனி தேவபுரம், தீபா, மருதமலை பிரதான மீதி, புட்டுக்கடை புகாரி, பெரிய நிலாவணி கிருஷ்ணா, அனைவரையும் விளக்கி கொடுத்தாரு.
1: நீங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த மருதமலை புட்டுக்கடை சொல்ல ஒரு என்னமோ சொல்ல தெரியல.
2: நன்றி.

best live music streaming in Sri Lanka. Wasanthem FM 102.6, 102.8.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். என்ன அபிலாசன்,
1: என்ன என்ன
0: சத்தமே இல்லாம சைலண்டா இருக்கீங்க?
1: சத்தமே இல்லாம தான் இருக்கு. நான் பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லாம சத்தம் போட கேஸ் ஆயிரும். தார் வந்தீங்க.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் கன்னியாஸ்தி அதியாதோன்றது பாலகிருஷ்ணன்.
1: பாலகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வலைக்கும் ஸலாம் ஸ்ரீதேவி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: என்ன பண்றீங்க பாலகிருஷ்ணன்?
2: தொழிலாளியா?
1: முதலாளி தான். என்ன முதலிக்கால் முதலாளி? என்ன சொல்லி வடாக்குங்க. அப்புறம் எப்படி போகுது வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா?
2: மழை
1: பெய்யுது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. ரெண்டும் சரி, மழை வரக்குள்ள குளிங்க, வெயில் வரக்குள்ள காயிங்க, நல்லா ஐக்கியம்.
2: நீங்க என்ன காயாம இருப்பீங்க உள்ளுக்கு? இல்லையா,
1: என்னதான் உள்ளுக்கு நீங்க வந்து பாக்கணும். நல்லா கொல்ல காப்பாத்த உங்களுக்கு இல்ல, என்னதான்
2: மகள் சந்திரகலா சந்திரமோகன் மாபோல வத்தல, பேட்டி ஜெயகலா குடும்பத்தார்கள் பேச்சிட்ட வத்தல, மற்றும் வசந்த கேட்டும் அனைவருக்காகவும் உங்கள் இருவருக்காகவும்
1: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி.
3: You know ladies, it's time to show some real love. Mere pia.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகுகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: சட்டவிரோத வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றத்துக்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவியான சசி வீரவன்சவுக்கு விதிக்கப்பட்ட 2 வட கால சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. குறித்த மனு மீதான தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதியரசர் மஞ்சுள திலகரத்ன இந்த விவகாரத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக கூறப்பட்டார். முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டை பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவன்சவுக்கு கடந்த 2022 கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 2 வட கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி அவர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையிலேயே அம்மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மருமகனும் தொழிலதிபருமான ஜெரட் குஷ்னருக்கு ஆதரவு வழங்கும் ஆடம்பர சுற்றுலா விடுதி திட்டத்துக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவிலான மிகப்பெரிய போராட்டம் அல்பேனியாவின் தலைநகரான டிரானாவில் இடம்பெற்றது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வீதிகளில் திரண்டு அல்பேனியா விற்பனைக்கல என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியதுடன் பிரதமர் எடியூரப்பாவின் அலுவலகத்துக்கு வெளியே புதிய அல்பேனியா என முழக்கமிட்டனர். நகரின் முக்கிய வீதிகளில் சுமார் 1/2 மைல் தூரம் வரை மக்கள் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் நாட்டின் இயற்கை வளங்கள் மற்றும் கடலோர பகுதிகளை தனியார் முதலீட்டு திட்டங்களுக்காக ஒப்படைப்பதற்கு எதிரான பொதுமக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகுகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
2: எப்படி
1: இருக்கீங்க?
2: என்ன
1: என்ன
2: உங்களுக்காகவும்
1: நந்தமரமா கிளிநொச்சி ராணியக்கா, தோமலரண்டி, சாந்தி கோவிந்தராஜன், பாலகிருஷ்ணம் அம்மா, முந்தாட்பேகம், கட்டுவன் சவுந்தராக்கா, விமராதேவிக்கா, மாமடன் நீசா, கலா கூஜிரி, விஜிதா, வசந்தாக்கா, ஸ்ரீபுரண வடிகளன், ஆட்டோ விஸ்வநாதன், இங்கிரிய ரவி, இதனன்னா அப்துல் மஜீத், வசந்தகுமார், அழனண்ணா, வாசனண்ணா, அளவட்டி செண்டி, பாடவ சின்ன தம்பி, உடம்பு கணவரி, வசீரண்ணா, எல்லாருக்காகவும் எனக்கு இந்த வடை எங்கிருந்தாங்க அந்த பாட்டு தாங்க
2: என்ன பாடு இந்த வடை
1: ஆமா ஆமா. அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் இருக்கு லிங்கா திரைப்படத்துக்காக.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM
1: பறக்குதா?
2: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

0: 102.6
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு

0: காந்தல் திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும்.
1: இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்களா?
1: வெளியே
2: போயிடாதீங்க, கருப்பாகிறீங்க. சரி அக்கா, சொல்லுங்க அக்கா. தாரெல்லாம் மீக்க உங்களோட சேர்ந்து பாட்டு போல் கேக்கு.
1: தங்கச்சி குடும்பம், மதம்,
2: உங்கள் இருவருக்காக
1: நன்றி.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
8: மச்சி போட்டு தாக்கு.
6: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: விசுவாசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மதிய நேர குதூகலம். விறுவிறுப்பா சுறுசுறுப்பாக அந்த மாதிரியும் இல்லாம எந்த மாதிரியும் இல்லாம வேற மாதிரிதான் மதிய நேர குதூகலம். அப்படித்தான்.
2: ஆமா ஆமா, சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். நீங்களும் கூட கால் பண்ணி பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0301-5001 கதை போட 0301-5111க்கு.
1: அப்படி மில்லனி சின்ன முகநூல் வழியாகவும் ஆசிக்கா வரையில் இப்ப தார் வந்தீங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: அன்பான மதிய நேரம் வணக்கம் இருவருக்கும்.
2: அன்பான வணக்கம்.
1: குடும்ப 14 முன்தாட் பேகம் அப்படியா?
3: ஆமா.
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சட் பேகம் இப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா உற்சாகமா தான் இருப்பீங்க. அது எப்படி பேகம்?
3: உங்க கூட பேசினாலே அப்படித்தான்.
1: அப்படியா? அல்லாஹ் காப்பாத்து. அப்படி சீதை என்ன நடக்குது வீட்டுல? வேலை எல்லாம் முடிஞ்சா?
3: சமைக்கிறேன்.
1: அவர் தானே? நீங்க இங்க பாய் அவர் தேங்காத்தீர் ஒரு சத்தம் இங்க கேக்குது. அப்புறம் என்ன விசேஷம்? ஒண்ணு விசேஷம் இல்லையே மலையா ஊர்ல. சரி, தாராளம் மீக்கொழி.
3: என்ன
1: பாட்டு?
3: விண்ணர் படத்துல கோழி கொக்கர கோழி கொண்ட சேவல் கோழி. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கோழி கொக்கர கோழி கொண்ட சேவல் கோழி. என்ன என்ன கொண்ட டையல் அடிக்குமா அந்த கோழி? இல்லையே. சரி, தாராளம் மீக்கா ஸ்ரீதேவி.
3: பாடல் எனக்காகவும் அந்த கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியம் உங்கள் இருவருக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கான் சித்தேஷ்மா இத்ரிஷ்மா ஜெமிலா அருமா பரத பாத்மா ரவி ரஹ்மா மருசு குவைத்து சின்னையா மகாதேவன் ஆட்டோ விஷ்ணு உமா சின்ன வசந்தகுமார் பாருக் அப்தி மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
2: நன்றி.
3: நன்றி, வணக்கம்.

0: சமத்தில் வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதித்துறை கட்டமைப்பின் நீதிபதிகளது ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை அனுமதி பெறப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹரசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். என்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நிலையற்கட்டளை 27(2) கீழ் எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். நீதிபதிகளுக்கு மேலதிகமாக ஏனைய சில தொழில் வல்லுநர்களும் தங்களது ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த கோரிக்கைகள் குறித்து சாதகமாக பரிசீலித்து வருவதாகவும் எனினும் அவற்றில் சில கோரிக்கைகள் நியாயமானவையாக இருந்த போதிலும் சில கோரிக்கைகள் அரசியல் பின்னணியை கொண்டவை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள மோதல்களுக்கு மத்தியில் மத்தியஸ்தம் மற்றும் உரையாடல் மூலம் தீர்வு காணும் வழிகள் குறித்து விவாதிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கவுன்சில் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. அந்த கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அமெரிக்க இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதல் தற்போதைய போர் நிறுத்த நிலையிலிருந்து மீண்டும் முழுமையான போராக மாறும் அபாயம் இருப்பதாக கடுமையாக எச்சரித்துள்ளார். தற்போதுள்ள போர் நிறுத்தம் உண்மையான அமைதியாக இல்லாமல் குறைந்த அளவிலான போர் போன்றதாகவே உள்ளதாகவும் இந்த குறைந்த தீவிர மோதல் முழுமையான போராக மாறும் அபாயம் அதிகம் உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ஜித்தன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப எங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். நாயகன் ஹீரோ கொள்ளை நீங்க தார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி? வணக்கம் சலாம். எங்க இருந்து
1: பேசுறீங்க?
2: எங்க சோகத்துக்கு என்ன குறை ஹீரோ கொள்ளை? நீங்க போ, நீங்க இங்க போக எங்க நீங்க என்ன குறை தம்பி?
1: நன்றி.
2: ரெடியா மாமே.

0: 96.8 எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
6: மச்சி போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: தினம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மானினுடைய இசையில வாலி அவர்களுடைய வரையில ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப எங்க கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் அப்படியே ஓடிட்டாங்க. இன்னும் ஒரு சொந்தமும் இருக்காங்க, அவங்களையும் நிகழ்ச்சியோட சேர்த்துக் கொள்ளலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன் அக்கா.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க சீசுபி அக்கா தானே?
0: ஆமா ஆமா, நானே தான், நானே தான்.
1: ரொம்ப பிடிக்க ரொம்ப கஷ்டம் அக்கா.
0: அப்படியா? அப்புறம் சொல்லுங்க நிஜாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமா அக்கா, நல்ல சூப்பரா பிடிச்சிருக்கு. நல்ல பாடல்கள்
0: ஆனந்தி
1: அக்காக்கும் சிவானி அக்காக்கும் எங்கள் அபு நானக்கும் வசந்தை கேட்கும் அனைவருக்காகவும் கேட்கும் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நன்றி. அப்புறம் எப்படி இருக்கீங்க?
1: பெரிய சொந்தம்
0: என்ன?
1: சரி, ஓகேமா. அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் இருக்கு, யாருக்காக கேட்க போறீங்க?
0: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதிசாலினிக்காகவும் அன்பான அறைப்பாள் உங்களுக்காகவும் மருதத்திர அருண்மொழி முனராக்கலன் தலைமைக்காகவும் உங்கள் அன்பிக்கு நீ பாடுகிறேன்.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி மேடம்.

ஐடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஐடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஐடெக் சீல் கோட். நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நிதிர்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீஸ்ரூபி மற்றும் அபுல் ஹாசன்.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: காங்கிரஸ் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பெட்டு வரையான கடப்பரப்புகளுக்கு வளிமண்டலவிய திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் நாளை காலை 10:30 வரையிலான அடுத்த 24 மனுத்தியாளங்களுக்கு அமுலில் இருக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய காங்கிரஸ் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பெட்டு வரையான கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தியாளத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் குறைத்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: இன்று காலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த குவைட் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதல்களை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக குவைட் தனது வான்வெளியை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் காரணமாக குவைட்டுக்கு வரவிருந்த பல விமானங்கள் மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தன. தற்போது நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து குவைட் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மனுத்தியாளர் செய்தியினை 4 மணிக்கு எதிர்பார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றோம். நான் GR உங்களுடன் இணைந்திருப்பேன். எனவே எங்களை சுற்றி என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிற சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, உள்நாட்டில் வெளிநாட்டில், அதே போல அடுத்த வருடம் என்ன நடக்கும், இல்லை ஒரு 10 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்ப்பு குரல், சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களோடு இன்றையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற அப்டேட்டோட தொடர்ச்சியாக நீங்க 5 மணி வரைக்கும் 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். இப்பவே நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். www.vasanthfm.org.in உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதிலும் குறிப்பாக பேசு பொருளாக இருக்கிறது யுத்தம் தான். அதே போல இலங்கையை பொறுத்த வரைக்கும் விலைவாசிகள், அதே போல ஒவ்வொரு இடங்களில் நடக்கின்ற விஷயங்கள், விபத்துக்கள், ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருந்தா அதற்கு மாறாக எத்தனைக்கின்ற போது அதனால் நடக்கிற பாரதூரமான விஷயங்கள், இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்களை சுற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக நீங்க எல்லா பல விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க ஆரம்பிக்கலாம். நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் உங்களோடு வர காத்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும். எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிற அப்டேட்டோட தொடர்ச்சியாக நடந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. பொதுவாக இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மழைக்காலங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு மழைக்காலங்கள் அந்த கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது இதே தெரியாத அளவுக்கு காலநிலையில் தடம்பல்கள், மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவ்வப்போது அங்கங்கே நிறைய இடங்களில் மழை அதிகரித்து இருக்கிறது, சில இடங்களில் வெயில் தாக்கம் இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்துட்டு எதிர்வருகின்ற 15ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை டெங்கு பரவல் அதிகரிக்கிறதுனால வந்துட்டு டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே 15ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்படும். எனவே அதிகமான இந்த டெங்கு பதிவுகள் வந்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாக இருக்கிறது. அடுத்தடுத்த மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாகன தாக்கங்கள் இருந்தாலும் அதிகமாக கொழும்பில் பதிவாக இருக்கிறது. எனவே மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. நிறைய இடங்களில் வைரஸ் தொற்றுக்கள் அதனால பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவது. கவனமாக கொதித்தாரின் தண்ணீரை பயன்படுத்துங்க, கவனமாக இருங்க. இது இந்த மாதிரி இருக்குது. இதே போல தான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கடந்த 3ஆம் தேதி ஹொரணையில் இடம்பெற்ற முதியோரில் விபத்து, அதனால் ஒரு பாரதூரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சோகமான சம்பவம், இப்போ கூட மறக்க முடியாது. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது. அதே அது சம்பந்தப்பட்ட நிறைய அதிகாரிகள் மூலமாக நிறைய நல்ல பல விஷயங்கள் இடம்பெற இருக்கிறது. இதனூடாக 15ஆம் தேதியும் வருகின்ற திங்கட்கிழமை என்ன செய்ய போகின்றாக இருக்கிற அரசாங்கம் சொன்னால், இந்த நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் வந்துட்டு இயங்கி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை வந்துட்டு நடைமுறை, அதாவது உரிய முறையில் வந்துட்டு கணக்கெடுத்து எது சரியான முறையில் பாதுகாப்பாக இயங்குகிறது, ஏன் இதை வந்துட்டு பதிவு செய்யப்படல, அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கொண்டு வருவதற்கான தீர்மானங்கள் ஒன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற 15ஆம் தேதி திங்கட்கிழமை அனைத்து முதியோர் இல்லங்களும் தொடர்பாக கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட இருப்பதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவிச்சிருக்கிறது. நல்ல விஷயம், உண்மையிலே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, 50 வயதுக்குட்பட்ட முதியோர்கள் இருக்கின்றார்கள் நிறைய இடங்களில். அந்த முதியோர் இல்லத்தில் அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள், அவர்களை பாதுகாப்பதற்கு ஆன வசதிகளும் செய்து கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் இன்னொரு பக்கம் இருக்கிற நேரத்தில் தெரியும், பாடசாலை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏலெவல் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் அடுத்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறது. இதே ஒரு பக்கம் இருக்கு, நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது, நல்ல பல விஷயமாகவும் இருக்கிறது, அதே போல பாரதூரமான விஷயமாக இருக்கிறது. நுகர்வோர் அதிகார சபை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலையை தாண்டி நாங்கள் அதுக்குரிய விலைக்கு விற்கணும்னு ஆசைப்பட்டா அதால் ஒரு பெரிய ஒரு இழப்புண்டு ஏற்படும். அது மட்டுமல்ல, அது எங்களுக்கு ஒரு மன ரீதியாக மட்டுமல்ல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு விலையை நிர்ணயிக்கப்பட்டிருந்தால், இல்லது ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு சிறிய லாபத்துக்காக ஒரு சொல்லப்பட்டதை தாண்டி நாங்கள் செய்கின்ற போது பாரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது.
கொழும்பை பொறுத்த வரைக்கும் கொழும்பு 12 தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலையை தாண்டி ஒரு சிறிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு அவர் ஒரு என்னன்னு சொன்னா கீரி சம்பாரிசை விற்றிருக்கிறார். அதுக்கு பிறகு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா 500,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோ கீரி சம்பா நிர்ணயிக்கப்பட்டிருந்தது 260

விலையில் நீங்கள் விற்கின்ற போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சின்ன ஒரு லாபத்துக்காக பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகை இழந்துருக்குறீங்க. அதெல்லாம் யோசித்து நாங்கள் வந்துட்டு நாங்களும் லாபம் அடையணும், எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கும் சரியான ஒரு மனிதாபிமானத்தில் நாங்கள் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து விழுந்துங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நிரம்பி பொழுது 3:16 நிமிடம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: நூற்றி இரண்டு புள்ளி எட்டு
2: சார். நீங்க

சொல்லாமலே யார் பார்த்தது நல்ல பாடல் பூவே உடக்காக திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்குதோடு கலந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏஐயை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்யலாம், தொழில் ரீதியாகவும் செய்யலாம், அது எங்களுக்கு படிப்புக்கு தேவையான விஷயமாக இருக்கலாம், எல்லா என்னவாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி இப்போ அபார ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறது ஏஐஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ எல்லோருமே வந்து சமூக வலைதளத்தில் ஏஐ பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய புகைப்படத்தை விதவிதமாக அலங்கரிப்பாங்க இல்லையா, அதுக்கு பிறகு அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவாங்க. இப்படி ஒரு சம்பவம் தான் குருநாகல் பகுதியில் நடந்திருக்கு. என்ன பண்ணிருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால், ஏஐயை பயன்படுத்தி அவருடைய புகைப்படத்தை சிவில் உடையில் இருக்கிற மாதிரியும் இன்னும் சில புகைப்படங்களையும் பதிவிட்டம் செய்திருக்கிறாரு சமூக வலைதள பக்கத்தில். அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அவரை விரும்பி திருமணம் செய்யலாங்கிற ஒரு எல்லைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த பெண்ணை வீட்டை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டிட்டு அந்த பெண்ணிடமிருந்து 127,000 மேற்பட்ட பணத்தை திருடி சென்றிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது அந்த முறைப்பாட்டுக்கமைய அவரை கைது செஞ்சு தீர விசாரிச்சதுக்கு பிறகுதான் விளங்கியது, அந்த பெண்ணிடம் மட்டுமல்ல அவருடைய வேலையை இதுதான், நிறைய பெண்களுக்கு இவ்வாறு தான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விசாரணையின் போது தெரிய வந்திருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவர் குருநாக்கல் பகுதியில் ஒரு ஏற்கனவே திருமணம் முடிச்சு ஒரு பிள்ளையும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன் எப்படியெல்லாம் கண்மூடித்தனமாக எல்லாம் விரும்புறது, திருமணம் முடிக்கிறது, அதுக்கப்புறம் பாதிப்புன்னு சொல்றது, இப்படியெல்லாம் தீர விசாரிச்சு நீங்கள் வந்துட்டு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும், இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் இது, நல்ல சம்பவம். ஓகே, இதை பார்த்து மற்றவங்க திருந்தணும், படிப்புனே வரணும், அதுக்கப்புறம் இந்த தவறுகள் செய்யக்கூடாது. ஓகே, இதே போல் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நீர்கொழும்பு பகுதியில் வீடு ஒன்றில் வந்துட்டு நாங்கள் அதிகமாக நிறைய செல்ல பிராணிகள் வளர்ப்போம், நாய் பூனை கிளிகள் இப்படின்னு செல்ல பிராணிகள் எல்லாம் வளர்ப்போம், பறவைகள்லாம் வளர்ப்போம் இல்லையா. அதில் இரண்டு நாயை வளர்த்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த நாய்க்கு செய்யாத கொடுமை இல்லை அவ்வளோ சித்திரவதை செஞ்சுருக்கிறாரு. அந்த நாயினுடைய வாயை கட்டி ஒரு நூலால் கட்டி அதுக்கு நிறைய கஷ்டப்படுத்திருக்கிறாரு. அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டை வந்து அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் அதிகாரி அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. விலங்கு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த நாய் வந்துட்டு துன்புறுத்தியதுக்குனுங்க, எனவே அந்த நாய்க்கு சிகிச்சை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த நாய் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், செல்ல பிராணிகளை செல்லமாக வளர்க்கணும், இப்படி கஷ்டப்படுத்தினா இவ்வாறான தண்டனைகள் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். பொடுத்தாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து முடிந்திருக்கு.

0: இல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து மிடந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நேரம் இப்பொழுது 3:32.
1: திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம்

0: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: சம்பவம் பண்றவனுக்கு எப்படிப்பட்டிருப்பேன்?

ஒலித்து பாடலாது பிரியமானவளே திரைப்படத்துக்காக சுப்ரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கத்துக்கள் சூடு கிடந்திருக்கிறோம். நேரம் 3:39 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளூரை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எங்களுக்கு சுகாதார பிரச்சனை வரக்கூடிய காரணம், நாங்க வந்துட்டு தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவது, அதே போல அதிக அளவான விட்டமின் மாத்திரைகளை பயன்படுத்துவது, ஒரு விஷயத்தை நாங்க அதிகமாக திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளும் போது, அது உணவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதுவே எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு நோயாக இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கு என்னங்கத்தான் இப்போ இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய, இலங்கை மட்டுமில்ல உலகத்துல நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது, குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் பாவனைகளை எடுத்துக்கொண்டா, அது அதிகமாக பயன்படுத்தும் போது அது எங்களுக்கு புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த தரமற்ற பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவது நீண்ட கால ஒரு சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சு இப்ப எச்சரித்திருக்கிறது எங்களுடைய நாட்டில். எனவே இந்த பாதுகாப்பற்ற, இப்போ எல்லாம் பழைய பிளாஸ்டிக்கள் எல்லாம் கொள்வனவு செய்து அதை வந்துட்டு மில் சுழற்சிகள் செய்து அதை திரும்ப புதுசாக கொண்டு வந்து விற்பனை செய்யப்படக்கூடிய மாதிரி தான் சந்தையில் கிடைக்கிறது. நிறைய பிளாஸ்டிக்கல்கள் வந்துட்டு வித்தியாசம் வித்தியாசமாக நீங்கள் பார்க்கின்ற போது இல்லைங்க, ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ரொம்ப கனமாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில பிளாஸ்டிக்களை பார்க்கின்ற போது அது ஒரு பாரி ஒரு வாசனையாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா, அது பிளாஸ்டிக்னுடைய அது ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையாக இருக்கும். இப்படி சில பிளாஸ்டிக்கள் வந்துட்டு உக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கிறது. எனவே இந்த பாதுகாப்பற்ற பிளாஸ்டிக்கள் தயாரிப்புகளை தொடர்ந்து நீண்ட காலமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள், சுகாதார பாதிப்புகள் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. எனவே பாதுகாப்பான ஒரு உணவு விநியோகம் கையாளும் போது அந்த பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கு இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய அபாயங்கள், அதை குறைப்பதற்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிற இந்த நடவடிக்கைகளை வந்துட்டு சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது உணவு ஆகட்டும், குடிக்கிற ஒரு பொட்டில் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் போத்தல்களையோ அல்லது பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடுகளையோ ஒரு முறை பயன்படுத்தினா அது மறுபடியும் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளணும். அது அதை வந்துட்டு நாங்கள் விட்டு விடணும். எனவே அதை பாதுகாப்பான முறையில் நாங்கள் வீசி விடணும் இல்லையா. இது எங்களை உடலுக்கு எங்களை சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. நிறைய இடங்களை நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு பல வகையில் பல நிறங்களை கிடைக்கிறதுனால எல்லோருடைய கண்களுக்கும் அது ஒரு கவர்ச்சியாகவும் அழகு பொருளாகவும் இருக்கும். வாங்கி விதவிதமாக பயன்படுத்துவாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பாரி ஒரு பிரச்சனை. அழகு தான் ஆபத்து அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, இப்படி இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, நாங்கள் குடிக்கிற விஷயங்கள் இப்போ நிறைய இடங்களை, இப்போ இங்கே கிளம்பிலிருந்து நாங்களுடைய ஊருக்கு போகிறோம்னு சொன்னால், அல்லது பொது இடங்களில் பஸ் தரிப்பு இடங்களில் கடைகளில் எல்லா இடங்களிலும் தாகம் ஏற்படுத்த தண்ணீர் குடிக்கணும். அதுக்கு ஒரு நாங்கள் தண்ணீர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுப்போம் இல்லையா. சில இடங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் இருக்கும், சில இடங்களில் சுத்தம் இல்லாத தண்ணீரை கூட அடித்து போலியா விற்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்படியான சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கும். இப்போது வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. உள்ளூரில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற தண்ணி பாட்டில்கள் அடைக்கப்பட்ட குடிநீர்கள் அதிகபட்ச சில்லறை விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இது நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறாங்க. புதிய விலையபடி 500 மில்லிமீட்டர் முதல் 999 மில்லிமீட்டர் வரையிலான அதிகபட்சமான ஒரு சில்லறை விலை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாவுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. 1 லிட்டர் வந்துட்டு முதல் 1.49 லிட்டர் வரையான போத்தல்களுக்கு 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் விற்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1.5 லிட்டர் முதல் 1.99 லிட்டர் வரையான போத்தல்களுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில்களுக்கு வந்துட்டு 130 ரூபாயிலிருந்து 150 ரூபாவுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போலதான் 2 லிட்டர் முதல் 2.49 லிட்டர் வரையான போத்தல்கள், குடிநீர் போத்தல்கள், அதுக்கு வந்துட்டு 160 ரூபாய் முதல் 180 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதான் 5 லிட்டர் முதல் 6.99 லிட்டருக்கான குடிநீர் போத்தல்களுக்கான விலை 350 ரூபாவிலிருந்து 400 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுதான் சில்லறை விலையாக இருக்கிறது. எனவே இதற்கு அதிகமாக நீங்க ஒரு 1 ரூபாயோ 5 ரூபாயோ இல்லை அதிகமாக ஏதாவது உயர்த்தி விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நட்டத்தை ஏற்படுது. எனவே காரணமாக அந்த விலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விற்பனை செய்து கொள்ளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொள்வனவு செய்து கொள்ளுங்க. ஓகே, தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க.

வருகிறது பாடல் இது காதலர் தினம் திரைப்படத்துக்காக வாலினுடைய வரியில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வசந்தத்தோடு இணைந்து நேரம் 3:54 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக மழைக்காலம் இப்போ சடுதியாக ஆரம்பித்து இருக்கிறதுனால நிறைய இடங்களில் காற்றும் மழையும் பலத்த காற்றோடு வீசிக்கொண்டிருக்கிறதுனால வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அங்கங்கே வந்து சில இடங்களில் சிவப்பேச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்துட்டு காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த கனமழை பலத்து காற்று மற்றும் கொந்தளிப்பு கடல்நிலை காரணமாக அந்த பகுதி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து வளிமண்டல திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற அவசர ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம். இந்த எச்சரிக்கை வந்து நாளை காலை 10:30 வரைக்கும் செல்லுபடியாகும் என்று சொல்லி இருக்கிறாங்க. எனவே கவனமாக பயணிங்க, கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதிரியான நேரங்கள் தான் அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுத்தும். எனவே வீதி விதிகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அது சரியாக கடைபிடிச்சா தான் கொஞ்சமாவது இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகமாக தூர பயணங்கள் பயணிக்கிறவர்கள், இரவு வேளைகளில் தூரமான இடங்களுக்கு பயணிக்கிறவர்கள், அது குறிப்பிட்ட அதாவது ஒரு சிறிய ஒரு முச்சக்கர வண்டி இருந்தால் ஒரு 3 பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் 4-5 சேர்ந்து பயணிக்கும் போது அதுவும் ஒரு பாரிய ஒரு விபத்து ஏற்படும். எனவே இந்த நெரிசலாக பயணிக்கிறது அல்லது வீதி விதிகளை சரியாக கடைபிடிக்காமல் போகிறது இதனால் கூட அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்காவின் வேலைத்திட்டத்தின் கீழ் டேக் கேர் வேலைத்திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் முன்கூட்டியே மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்காக, முற்று முழுதாக நிறுத்த முடியாது, குறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், வழிகாட்டல்கள், குறுநாடகங்கள், வீதி விதிகள் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் தான் இவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து பாடசாலைகளும் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதுக்காக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி லக்கன் அனுசரணைகளுடன் தான் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கவனமாக மழைக்காலங்களில் பயணிங்க, வீதி விபத்துக்களை முற்றிலுமாக குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தொடர்ந்து மனிதர்களெல்லாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: தரமற்ற பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவது நீண்டகால சுவாதர பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என சுவாதர அமைச்சு எச்சரித்துள்ளது. பாதுகாப்பற்ற பிளாஸ்டிக் தயாரிப்புகளை தொடர்ந்து நீண்டகாலமாக பயன்படுத்துவதானது பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் சுவாதர பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கலாம் என சுவாதர அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாதுகாப்பான உணவு விநியோகம் மற்றும் கையாளுதல் பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் சுவாதர அபாயங்களை குறைப்பதற்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்தியிலேயே சுவாதர அமைச்சு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: மஸ்கட் ஓமானின் சினாஸ் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் இந்திய மாலுமிகளுடன் பயணித்த MT ஜல்வீர் என்ற வர்த்தக கப்பல் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இச்சம்பவம் குறித்து மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த நிலவரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேலதிக விவரங்களை திரட்டும் நோக்கில் ஓமான் நாட்டு அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் மேலும் கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: குட்டி ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றான் பாருங்க.
2: Listen to me. குட்டி ஸ்டோரி.
3: குட்டி
0: ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: குட்டி ஸ்டோரியூடாக இது ஒரு நல்ல குட்டி ஸ்டோரி உங்களுக்காக. துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு மலை உச்சி நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார். செங்குத்தான ஒரு மலை, மலை உச்சி பொதுவாக செங்குத்தாக தான் இருக்கும். அப்போ ஏறிக்கொண்டிருக்கிறார். மேலே ஏற ஏற சுமையை அதிகமாகிக் கொண்டே போனது அவருக்கு. அதனால் அவருக்கு மூச்சு வாங்கியது. சற்று தூரம் இன்னும் கொஞ்சம் முன்னால் போனதும் அங்கு ஒரு மலைவாழ் சிறுமி தனது 3 வயது தம்பியை இது தூக்கி கொண்டு உற்சாகமாக பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு அப்படி ஆடிக்கொண்டு மிக சாதாரணமாய் அந்த மலை உச்சியை நோக்கி போவதை பார்த்தார் அந்த துறவி. அப்போ துறவிக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். அவர் சிறுமியை பார்த்து கேட்டார், என்னம்மா இவ்வளவு பெரிய பையை தூக்கி கொண்டு மலை ஏற என்னாலே முடியவில்லையே, உன்னால் எப்படி அம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கி கொண்டு ஏற முடிகிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுமி பதில் சொன்னாள், ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கி கொண்டு இருப்பதே எனது தம்பியை அப்படின்னு அந்த மலைவாழ் சிறுமி அந்த துறவரை பார்த்து சொல்றார். அந்த துறவியை பார்த்து அதுக்கு பிறகுதான் துறவிக்கு புரிந்தது, நாங்க வந்துட்டு எங்களுக்கு முன்னால இருக்கிறவங்களையும் சரி எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி மனது முழுக்க நாங்க நிறைய நேசம் வச்சா அன்பு வச்சா அது எங்களுக்கு ஒரு பாரமாக தெரியாது, அது ஒரு குறையாக தெரியாது. அவங்க எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் அதை திருத்தி கடந்து அரவணைச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அன்புதான், அது நல்லதுக்காக பயன்படுத்த வேண்டும். அந்த அன்பை வந்துட்டு நல்லதுக்காக நாங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் எங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கும். இனிமேல் அன்பு எதையும் சுமக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அன்பு அப்படிங்கிறது இந்த குட்டி ஸ்டோரியில தெரிகிறது.
1: என்னன்னு
3: சொல்றான்
0: பாருங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
4: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6.

பணத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக

நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மணித்தளத்தில் நிறைய விஷயங்கள் பேச போறோம். பொதுவாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த கட்ட போர் ஆரம்பித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இந்த போர் ஒரு முடிவில்லாத ஒரு நிலையில முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவொன்று எட்டப்படாத வரைக்கும் தொடர்ச்சியான மோதல்கள் அதிகரித்திருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமல்ல, பல பல இடங்களிலும் இந்த மோதல்கள் ஆரம்பித்திருக்கிறது சொல்லலாம். குறிப்பாக இரண்டாம் கட்ட மோதல்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய நேரடியின் உத்தரவின் பேரில் இந்த வான்வழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய பல இடங்களில் அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. அதுக்கு பிறகு ஈரான் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது, திட்டவட்டமாக ஹார்மஸ் நீரிணையை மூட வேண்டும். அந்த இடத்துல அந்த வழியாக பயணிக்கின்ற வர்த்தக கப்பலாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கப்பலாக இருந்தாலும் சரி, எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, அதிரடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுண்டு ரொம்ப அதிகாரமாக சொல்லியிருக்கிறது ஈரான். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்ல, சடுதியாக இவங்க எல்லாம் இப்படி யுத்தங்கள் செய்யறதுனாலையும் ஒரு முடிவில்லாத ஒரு தொடக்க கதையாக இது போகிறதுனால வந்துட்டு சரிதியாக உலக சந்தையில் இந்த எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதனால் பல நாடுகளிலேயும் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது. எனவே அங்கு யுத்தம் நடந்தால் எல்லா இடத்தையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயும் பாரி ஒரு தாக்குதல் இடம்பெறும். எனவே அது மட்டுமல்ல, ஓமனுடைய கடற்பரப்பில் இந்தியா மாலுமிகள், அதாவது மஸ்கட் ஓமானின் சினாஜ் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் இந்திய மாலுமிகளுடன் பயணித்த எம்டி ஜல்வீர் என்ற வர்த்தக கப்பல் இப்போ தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் குறித்து இந்திய தூதரகம் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் மேலதிக விவரங்கள் திரட்டப்பட்டு ஓமான் நாட்டு அதிகாரிகளுடன் நெருங்கிய ஒரு ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு வருவதாக இப்போ இந்தியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது என்னதுக்கான தாக்குதலாக இருக்கும், ஏன் திடீரென்று இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மேலதிகமாக அந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்டிலையும் துறைமுகங்களையும் அல்லது முக்கியமான தளங்களையும் கண்டுபிடிச்சு அதில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கான ஒரு முடிவு எவ்வாறு கிடைக்கும், தீர்வு கிடைக்குமா இல்லையா, எதற்காக தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு, நாங்களும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போன்று ஏஐயை பயன்படுத்தி நல்லதும் நடக்கும், அதே நேரத்தில் கெட்டதும் நடக்கும். தொழில்நுட்பம் ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டால் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை பயன்படுத்துவதை பொறுத்து எங்களுக்கு அது நன்றாக நாங்கள் பயன்படுத்தினோம் என்றால் நல்லது கிடைக்கும். அதை நாங்கள் தவறான ஒரு வழிக்கு பயன்படுத்தினால் அதனால் பாதிப்பு தான் கிடைக்கும். பொதுவாக இந்த ஏஐயினுடைய தொழில்நுட்பம் வருகையினால் வந்துட்டு பாரிய ஒரு பிரச்சனைகள் தொழில் ரீதியாக வரக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தினுடைய இதனுடைய அபார ஒரு வளர்ச்சி பல வேலை வாய்ப்புகள் இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனத்தினுடைய வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதனுடைய அதீத வளர்ச்சி எதிர்காலத்தில் வேலை இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்படும், அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து மெழுந்திருங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.

0: அடுத்ததாக நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 4:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சுப்பத்தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

அரண்யில் பாரிஜாதம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிற நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல, எங்களை சுற்றி என்ன நடக்குது, உலகத்தில் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களோடு இணைந்திருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதுவாக எதிர்ப்பு கூறல் அப்படிங்கிறது இந்த வருடம் அல்லது அதுக்கு பிறகு என்ன அடுத்தடுத்த வருடங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்ப்பு கூறலாக இருக்கும். இப்போது இந்த வருடத்தில் முழு சூரியகரணம் எப்போ இடம்பெறும் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழு சூரியகரணம் நிகழ இருக்கிறது. இந்த முறை நடைபெற இருக்கிற அந்த முழு சூரியகரணம் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அதே போல் வடக்கு ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இடம்பெற இருக்கிறது. முழுமையாக இருளில் மூழ்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன எப்போ நடக்கும் சொன்னா, அடுத்த வருடம் அது 2027 ஆகஸ்ட் மாதம் தான் நடைபெற இருக்கிறது. ஸ்பெயின், வடக்கு ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எமன்ல வந்து தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் நாங்கள் இருந்தா அடுத்தது 33 இடம்பெறும். அது மார்ச் 30ஆம் தேதி இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இப்போ எதிர்ப்பு கூறியிருக்கிறாங்க. எனவே இந்த வருடத்துக்கான சூரிய கிரகம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதே போல கனடாவை பொறுத்த வரைக்கும் புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் அது புதிய சட்டம். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது அது ஒரு பழைய சட்டமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எல்லா நாடுகள்லேயும் அமுல்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% 90% அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கனடா வந்துட்டு அமுல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களே சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுற ஒரு புதிய சட்டம் தான் கனடாவில் கொண்டு வரப்படுவாங்க. இது வந்துட்டு மலேசியா போன்ற நிறைய நாடுகளில் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே. அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு கனடாவில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாதுகாப்பு சூழல் கருதி சமூக பாதுகாப்பான சமூக சட்டத்தின் கீழே என்ற பேரில் வந்துட்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. எனவே அதுக்கு அந்த சட்டங்கள் வந்துட்டு அமல்படுத்தப்பட்டால் கனடாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்படும். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலும் அந்த சட்டங்கள் கொண்டு வந்திருந்தது. இதே போன்று ஜப்பானில் வந்துட்டு ஒரே ஒருத்தரால் கிட்டத்தட்ட 100 பாடசாலைகள் சடசடண்டு மூடி இருக்கிறாங்க. பாருங்களேன், அந்த ஒரே ஒருத்தரால், அந்த ஒரே ஒருத்தர் காட்டிய அந்த பயமுறுத்தலால் மூடி இருக்கிறாங்க. யார் அவருன்னு சொன்னால் வேற யாரும் இல்லை, கரடி தான். கரடி வந்துட்டு பல இடங்களில் நடமாடுவதாகவும் மனிதர்களை தாக்குவதாகவும் சொல்லப்பட்டதை அடுத்து ஜப்பானோட முக்கிய நகரங்களில் வந்துட்டு 3 நபரை தாக்கியும் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த பகுதிகளில் இருக்கிற 100 பாடசாலைகளை அதிரடியாக மூடி இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு மூடி இருக்கிறாங்க. இது குறித்து போலீஸார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறாங்க. ஏற்கனவே பார்த்த இந்த கரடி தான் எல்லா இடத்தையும் போய் தாக்குதா, அல்லது எல்லா இடத்துலையும் வெவ்வேறு கரடி இருக்கா அப்படிங்கிற ஒரு குழம்பத்தில் போய் இருக்கிறாங்க. நீங்கள் குழம்பிடாதீங்க, நீங்கள் கேட்டுட்டீங்கிறது வசந்தும் போட்டு தாக்க தொடர்ந்து மடைந்துருங்க.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 4:46.
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 71 9 79 76 38.

0: நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: என்ற வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அவசரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பாடகர் யுகேந்திரன். வருகிறது பாடல், இது காதல் சடுகுடு திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக பிவா உலக கிண்ணம் 2026 கால்பந்து தொடர் 48 அணிகளை கொண்ட 3 நாடுகள் மற்றும் 16 மைதானங்கள் என 104 போட்டிகளுடன் 34 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொடரில் பங்கேற்கும் அணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பரிசுத் தொகைதான் ரொம்ப பெரிய ஒரு பரிசுத் தொகையா இருக்கு. ஐசிசி T20 உலக கிண்ண தொடரின் பரிசுத் தொகையை விட பல மடங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு உலக கிண்ண தொடருக்காக அறிவிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பரிசுத் தொகையாக 727 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு 655 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசுத் தொகை மட்டும் 48 அணிகளுக்கு பிரித்து வழங்கப்படும். அதுக்கப்புறம் அடுத்த கடந்த உலக கிண்ண தொடரின் பரிசுத் தொகையை விட 50% கூடுதலாக இருக்கிறது. பாருங்களேன், இவ்வளோ ஒரு பரிசுத் தொகை இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தான் இலங்கை கிரிக்கெட் அணிக்கான தேர்வுக்குழு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. 15 பேர் கொண்ட இலங்கைக்கான 19 வயதுக்குட்பட்ட மகளிர் கிரிக்கெட் அணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக T20 போட்டிகள் இந்த மாதம் 22, 24, 27 ஆகிய தொகுதிகளில் சென்னையில் நடைபெற இருக்கிறது. அது ஒரு நாள் போட்டிகள். இந்த மாதம் இறுதியில் 30 தொகுதி, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 3-6 தொகுதிகளில் புதுச்சேரியில் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்காக 15 பேர் கொண்ட குழு இப்போ வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட பேரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த விஷயத்தோட இந்த இன்றைக்கான போட்டு தாக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அடுத்து ஒழிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். இந்த பாடலை ரொம்ப ஸ்பெஷலாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஆனந்திக்கு கொடுத்துட்டு போகலாம். ஓகே, தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தருவதற்கு ஆனந்தி. விடைபெறும் நான் GR எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். ஸ்டே டியூன் மக்களே.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாடளாவிய ரீதியில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று இம்மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் இயங்கி வருவதாக கிடைத்துள்ள தகவலை அடுத்தே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கும் 50 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் கே சதுர மிஹிதும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களை பொருத்தமான மாற்று வசதிகளுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகளை ஆராய்வதற்கும் அவதானம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முதியோர் இல்லங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளின் வரைவு எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானிய எல்லைகள் மற்றும் இறையாண்மையை மீறி அமெரிக்கா நடத்திய சட்டவிரோத மற்றும் குற்றவியல் தாக்குதல்கள் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை முற்றிலுமாக பயனற்றதாக்கியுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா சாசனத்தை மீறும் இந்த ஆக்கிரமிப்புகளின் பின்னணியை முறியடிக்க ஈரான் தீவிரமாக செயல்படும் எனவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இத்தகைய அடாவடித்தனங்களுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் மௌனம் காத்தால் அது உலகை மேலும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. The energetic evening drive. Vasantham Express. On Vasantham FM with RJ Shiva and RJ Anandhi.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சாந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட.
1: இன்றைய தினமும் சுபஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டு நாங்க ரெண்டு பேரும் மோடோடி வந்தாச்சு. நீங்களும் எங்கள பக்கம் வந்து ஆஜராயிருங்க. 9 மணி வரைக்கும் வேற லெவல்ல சூப்பராக வைப் பண்றதுக்கு நாங்க தயாராக காத்துட்டே இருக்கிறோம். ஐட் கால் பண்ணுங்க 0212-2-875-0001 அப்படி இல்லாட்டி
2: 0112-2-875-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
1: சரி, ஓகே. ஃபேஸ்புக்ல மேல போஸ்ட் போட்டுருக்கோம், அதை கீழே வந்து லைக் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு பயணிக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்டே இருக்கிறோம். இன்றைய தினமும் எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் 3 மணி அளவில் இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்களுடைய உடல் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து மிகவும் ஒரு சோகரமான விஷயம். நேச்சரில் இருந்து இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும்
2: பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது.
1: நிச்சயமாக அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லாது எக்கச்சக்கமான தமிழ் ரசிகர்களுக்கு வந்து அது பெரிய இழப்பு. நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாங்க இன்னும் இதை பற்றி பேசுறதுக்கு காத்துட்டே இருக்கோம். இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம். யார் இது? நிக்கலஸ். நிக்கலஸ் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகே
1: ஓகே. எங்க இருந்து
2: என்ன
1: சொன்னீங்க? நடுவுல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ 4 பேர் சேர்ந்து ஒரே அடியா கதைக்கிற மாதிரி இருக்குது.
2: என்னமோ சத்தம் கேட்டுட்டே இருக்குதே.
1: அடி அடிக்குதாங்க.
3: நண்பர்கள் அனைவருக்காக வேண்டியும் உங்கள் இருவருக்காக வேண்டிய
1: நன்றி.

0: தாராள பிரபு திரைப்படத்தில் இருந்து அனுவர்த்தின் இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: நிறமாலை 5:20.
2: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: Purge off the stress. Turn on the energy. You're riding on Vasantam Express with Shiva and Anandi.
1: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்க போறீங்க 9 மணி வரைக்கும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: நேற்று அண்ணாவுக்கு வணக்கம் சொன்னேன், அண்ணா காணாம போயிட்டாரு.
1: அப்படி செய்யணும்
3: என்ன
1: என்ன டாக்டர் சைலண்ட் ஆயிடுங்க.
2: நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் அக்கா.
2: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
3: அக்கா? உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன் அக்கா.
1: இப்ப தெரியுது விவேக் சார் செத்தாரு.
3: ஒண்ணு
1: இல்ல. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க?
3: சொல்றேன்
1: சரி ஓகே. அப்புறம்
3: நல்லா கலாய்க்கிறார் இல்லையாக்கா?
2: அதுனா கொஞ்சம் உண்மை. சரி இப்ப சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
3: மனைவி நிமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் உறக்குலருக்கும் எனது அக்காவான ராசம்மா செல்லையா குடும்பம், வட்டக்குடையிலிருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம் மற்றும் நாகஸ்தனையிலிருக்கும் முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம் மற்றும் பாதுகை சின்ன தம்பி, கலவக்கலை கிருஷ்ணபக்தன், வசந்தகுமார், உமாச்சந்திரன் மற்றும் நாகஸ்தனையிலிருக்கும் யோகேஸ்வரன் குடும்பம், நாகஸ்தனையில் சத்தீஷ் ஜோசில் வசந்தவைப்பும் சத்தமா ஒழித்துக் கொண்டிருக்கேன்னா அங்குள்ள அனைவருக்கும் மற்றும் நாகஸ்தனையில் உள்ள சொந்தங்கள் வந்தங்கள் டியோ எஸ்டேட்டுக்கும் தம்பிராஜா குடும்பம் மற்றும் வசந்தங்கைக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள்னா நன்றி வணக்கம்.
1: ஓகே. அப்படி இந்த ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா ஹலோ
3: ஹலோ சொல்லுங்க.
1: இல்ல ஒண்ணு இல்ல, காணாம போயிட்டாங்க. பாய்
2: அப்படியும் இல்ல என்றால் 0 1 2 1 2 1 1

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6.

நாட்டில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: listening to Vasantham Express. The Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: சூப்பரான ஒரு பாடலோடு மறுபடியும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
1: சங்குதி உடனே வந்திருக்கீங்க, என்ன கதை?
3: வணக்கம்.
1: ஓமாம்,
2: வணக்கம் வணக்கம்.
3: உமா
2: சந்திரன், எப்படி இருக்கீங்க சந்திரன்?
3: நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கிறேன். பட்டன் போன் உண்டா காது காய்ச்சி பேசுறீங்க? அடிக்கடி அம்மா தவிர சட்டா பட்டான்னு எல்லாம் கேக்குறீங்க. பாம்பு கேம்ல ஆடி கொண்டிருந்தீங்கன்னா
3: இதுக்கு
1: போய் சொல்லாங்க. சரி சரி, ஓகே. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: அப்புறம் மழை, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா அம்மா சந்திரன்?
1: ஆமா ஆமா, பட்னியோட வந்து 4 மணிக்கு இருந்தா சரியான இதா இருமே.
3: வீரப்பன்ன
1: பாட்டா
3: என்னது? பாடகர் யுகேந்திரன் அவருடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வரப்போகுது, கேட்டுருமா?
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இசை உலகின் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: பாடலோடு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துகளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், நான் உலக்கோட்டில இருந்து சவுந்தரராஜன் கேக்குறேன்.
0: சவுந்தரராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சமாதமா. எவ்வளவு காலமா ட்ரை பண்ணி மிஸ் இன்னைக்குதான் கிடைச்சு விட எனக்கு.
0: அப்படியா? அடடா, முதல் தடவையா பேசுறீங்களா?
1: அது நம்பர்கள் சொல்றீங்க, 0-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1- மேடம் சொல்றீங்க ஒண்ணுமே இளைஞர்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா, நான் கடையில் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கேன்.
0: அப்படியா, சரி சரி. அப்புறம் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போகுது, மழை வேற
0: மழையோட போகுது.
1: வசந்தம் எப்பவும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். நானும் ட்ரை பண்ணிதான் லைன் கிடைக்கும்.
0: அப்படியா, சரி சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மனைவி அன்பரசி, மகன் சுதர்சன், மகள் தர்சனா, அவர்கள் மூவருக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேக்கு. நல்ல ஒரு பாட்டு.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: 92.8 காற்றலையில் முதல்வர் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. நேரம் இப்போது 6:20 ஆகி கொண்டிருக்கிறது.
2: 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது நம்மளோட பேசுறதுக்காக
1: வந்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இது?
3: நான் சுந்தர் பேசுறேன். நுகை குழைகள்
1: சுந்தர் பிச்சை.
3: ஓ
1: ஆஹா, அந்த பேரெல்லாம் இனி கேப்புமான்னு தெரியல. என்ன
3: குடிச்சிட்டீங்களா?
1: சரி, ஓகே. அப்புறம் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
3: இந்த நேரத்துல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா நேயர்களுக்காகவும் நல்ல பாடல் போடுங்க.
1: ஓகே, நன்றி.
3: ஓ, நன்றி
2: நன்றி
1: நன்றி. ரைட், ஓகே. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க கால் பண்ணலாம், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க முடியும். இப்ப அடுத்ததாக ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு, அந்த பாடல போட போறேன். சரி, ஓகே, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 6:25.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

106 streaming in Sri Lanka. Awesome FM 102.6, 102.8.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நேரம் இப்போது 6:35 ஆகி கொண்டிருக்கிறது.
1: 102.6 102.8 அலைவரிசை என்னோட இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் இருவருக்கும். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து மஞ்சு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மாலை நேர வணக்கம் இருவருக்கும் வசந்தம் உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லிந்துள்ள எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: அன்பான மாலை பொழுது வணக்கம் இருவருக்கும். நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. கிணியத்தேன கண்ணா வந்திருக்காரு நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக. அதே மாதிரி அன்பு கலந்த மாலை பொழுது வணக்கம் மஸ்கெலியா கங்கைவத்தைச் சேர்ந்த கனகராஜ், ஸ்ரீமுருகன், சிவஜோதி, லோகநாதன், செல்வரத்னம், சிவனேசன், கந்துவேல் எல்லோரையும் நிகழ்ச்சியின் பக்கமாக இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால கார்த்திகா இனிய மாலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பிய கிராமம் அரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இருவருக்கும் மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மக்கரைப்பற்று பொப்ளைல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
0: வாய்ரோகையை தொடர்ச்சியாக நீங்களும் எல்லா பக்கம் மூடிவாங்க, கால் பண்ணுங்க, பேஸ்புக் பக்கத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு சூப்பரான பாடல்கள் நாங்களும் தருவோம்.

best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

சமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை டித்வா மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவிப்பு. உலக சமாதான குறிகாட்டியில் இலங்கை முன்னிலையில், தெற்காசியாவில் இரண்டாம் இடம். எல்னினோவுக்கு முகம் கொடுக்க ஜனாதிபதியின் ஆலோசனையில் துரித திட்டம். சிறை தண்டனைக்கு எதிரான விமலின் மனைவியின் மேன்முறையீடு நிராகரிப்பு. டெங்கு பரவல் தீவிரம், டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேலும் 5 நாட்களுக்கு நீடிப்பு. ஹோமோஸ் நீரிணையை முற்றாக மூடிய ஈரான். 23rd பிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் இன்று ஆரம்பம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். அண்மைக்கால வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவுக்கு முகம் கொடுத்த இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் அதன் மனிதாபிமான பங்குதாரர்கள் முன்வைத்த மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் தற்போது வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. டித்வாவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அலுவலகம் பாராட்டியுள்ளது. தொடர்ந்தும் மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு வேலை திட்டத்துக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாரென இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2025 நவம்பர் மாதம் டித்வா சூறாவளியினால் இலங்கை கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்ட நிலையில் அதன் உச்சக்கட்டமாக 25 மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் 2.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 5,22,000 அதிகமான சிறுவர்களும் உள்ளடங்குவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி மாதமாகும் போது 640 அதிகமான அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களில் 163 பேர் காணாமல் போயினர். இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் அதன் மனிதாபிமான பங்குதாரர்கள் 2025 டிசம்பர் 11 தேதி மனிதாபிமான முன்னுரிமை வேலை திட்டத்தை ஆரம்பித்தனர். அரசாங்கத்துடன் இணைந்து முன்னெடுத்த மதிப்பீட்டில் அடையாளம் காணப்பட்ட அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச ஒத்துழைப்பை ஒருங்கிணைப்பதற்கு திட்டம் காரணியாக அமைந்தது. தற்போது குறித்த வேலை திட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. 25 மாவட்டங்களிலும் அதிக பாதிப்புக்குள்ளான 5,75,000 அதிகமானோருக்கு அத்தியாவசிய நிவாரணம் மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. உதவிகள் விசேடமாக அதில் அதிக பாதிப்புக்குள்ளான பதுல்லை, நுவரெலியா, கண்டி மற்றும் காகாலை ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்தியே வழங்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக தேவையான நிதியான 35.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வேலை திட்டத்தின் ஊடாக உதவியாளர்கள் மூலமும் 28.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேகரிக்கப்பட்டன. இது இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் இலங்கை மக்களுடன் அவர்கள் கொண்டுள்ள ஒத்துழைப்பின் முக்கிய சாட்சி எனவும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. தெற்காசியாவில் மிகவும் அமைதியான நாடுகளில் இலங்கை 2 இடத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் வலயத்தில் முதலிடத்தை பூட்டான் பெற்றுள்ளது. இலங்கை உலகளாவிய அமைதிக்கான குறிகாட்டியில் 67 இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் நாடுகளுக்குள் நிலவும் பாதுகாப்பு, சமூக ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களின் அளவுகள் உள்ளிட்ட பல காரணிகளை கருத்திற்கொண்டு குறித்த குறிகாட்டியை தயாரித்துள்ளது. சர்வதேச அமைதிக்கான குறிகாட்டியில் ஐஸ்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் நியூசிலாந்து 2 இடத்தையும் சுவிட்சர்லாந்து 3 இடத்தையும் பெற்றுள்ளன. 163 நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்ட குறித்த உலக அமைதி குறிகாட்டியில் ரஷ்யா இறுதி இடத்தை பெற்றுள்ளதுடன் சூடான் 162 இடத்தில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2025 இலங்கை 97 இடத்தில் காணப்பட்டது. உலக சமாதான சுட்டிக்கமைய கடந்த வருடத்தில் இலங்கை 2.3 வீத புள்ளிகள் கிடைக்கப்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ காலநிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்வதற்காக நிறுவனங்கள் கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி ஆனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. 2026 சிறுபோகத்தை 1.5 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன்போது அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்னினோ நிலைமையானது நாட்டின் உணவு பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் வலுசக்தி துறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் குறித்த துறைகளை முகாமித்துவம் செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடலின் போது விரிவாக ஆராயப்பட்டது. அதன் கீழ் தற்போது நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவை விவசாயம், குடிநீர் மற்றும் வலுசக்தி துறையில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்யும் வகையில் பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இம்முறை ஏற்படும் எல்நிலம் நிலைமையானது 2016-2017 ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலைமைக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் அதன்போது சுட்டிக்காட்டினர். விசேடமாக நீர் முகாமை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். 2026 ஆண்டின் சிறுபோக விவசாய நடவடிக்கைகள் சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எதிர்வரும் ஒரு சில மாதங்களில் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்தல், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு மின் உற்பத்தி மற்றும் எதிர்வரும் சிறுபோகத்துக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுத்தல், குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான தேவையான திட்டங்களை தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். டித்வா சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட சவால்களை எதிர்கொண்டதைப் போன்றே வெளிப்புற சவாலான உலகளாவிய நிலைமையும் முகாமைத்தையும் செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, முறையான திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் மூலம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலையை நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வாய்ப்பு அளிக்குமாறு அவரது மனைவி மற்றும் சட்டத்தரணி ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபயசேகரவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் கொழும்பு சத்தியகிரக போராட்டம் இடம்பெற்ற கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக வருகை தந்து குறித்த விசாரணைகளை தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையை தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் அது தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சுரேஷ் சலை சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஒவ்வொரு நாளும் சலையை சந்திக்க அவரது மனைவிக்கும் மகனுக்கும் வாய்ப்பளிக்குமாறு உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். குறித்த கோரிக்கையை நிராகரித்த கோட்டை நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையினால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவ்வாறான உத்தரவை பிறப்பிக்க தமக்கு அதிகாரம் இல்லை என சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பின்புலத்தில் சுரேஷ் சலையின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகரவுக்கு கடிதம் ஒன்றின் ஊடாக தனது கணவனை பார்வையிட அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கட்சிக்காரரான சலையை பார்வையிட நாளாந்தம் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவரது சட்டத்தரணியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். தனது கட்சிக்காரன் நிலைமையை கண்காணித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க தனக்கு உரிமை மற்றும் நலன்புரி வாய்ப்பை வழங்குவது தமது தொழில்துறை ரீதியிலான பொறுப்பு எனவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் என நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் பால்திய சந்திக்கு அருகில் அமைதி போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. அதனை கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒழுங்கு செய்திருந்தனர். இதேவேளை இந்நிலையில் இன்று பகல் ஈஸ்டர் பயங்கரவாதிகள் பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மற்றும் சிவில் அமைப்புகள் பல இணைந்து கடந்த ஒரு சில தினங்களாக கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக சத்தியகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இரு இடத்துக்கு வருகை தந்தனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை பலப்படுத்த தாம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அதன்போது அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முறையற்ற விவரங்களை கொண்ட கடவுச்சீட்டை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தனக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக சசி வீரவம்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை நிராகரித்துள்ளது. இன்றைய தினம் குறித்த தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுல திலகரண சசி வீரவம்சவுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேல்நீதிமன்றம் உறுதிப்படுத்துவதாக அறிவித்துள்ளார். போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த 2022 ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் சசி வீரவம்சவுக்கு 2 வருட சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரியே சசி வீரவம்ச தரப்பினரால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனினும் மேல்நீதிமன்றம் குறித்த மனுவை நிராகரித்துள்ளதால் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தண்டனை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்மேல் பருவப்பெய்ச்சி காலநிலையை அடுத்து டெங்கு உள்ளிட்ட நுழம்புகளினால் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகளை தடுக்கும் நோக்கில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். கடந்த காலங்களில் பெய்த கன மழை காரணமாக டெங்கு உள்ளிட்ட நுழம்புகளால் பரவக்கூடிய நோய் நிலைமைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 30,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது கடுமையான அபாய நிலைமை எனவும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்நிலையில் டெங்கு நுழம்புகள் பரவும் இடங்களை அழிக்கும் நோக்கில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 18ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் புதிய தாக்குதல்களை அடுத்து பதிலடி வழங்கும் வகையில் ஹோமோஸ் நீரினை முழுமையாக மூடியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. குறித்த உபாயமார்க்க நீரினிலுள்ள சகல கப்பல்களும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அதனை மீறி பயணித்தால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2வது நாளாகவும் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரான் ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யுத்தத்துக்கு நிலையான தீர்வு காண்பதற்காக ஈரான் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் காலம் தாழ்ந்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. நிலையான மற்றும் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. எந்தவொரு அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தலுக்கு எதிராக நிலையாக செயற்பட உள்ளதாகவும் ஈரான் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். குறித்த தாக்குதல்களை அடுத்து குவைத் தமது பயணப்பாதைகளை தற்காலிகமாக மூடியதுடன் பின்னர் மீண்டும் திறந்துள்ளது. ஏவுகணை, ட்ரோன் மற்றும் ராக்கெட் ஜோர்தான் எல்லைக்குள் ஊடுருவதை அடுத்து அமெரிக்காவிடம் ஜோர்தான் கோரியிருந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன. பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் 13 வயதினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான புதிய சட்டம் மூலம் ஒன்றை கனடா அரசு சமர்ப்பித்துள்ளது. கடந்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலியாவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சட்டத்தை போன்ற நடவடிக்கையை கனடாவும் தற்போது முன்னெடுத்துள்ளது. கனடா பாராளுமன்றத்தின் கலாச்சார அமைச்சர் மார்க் மில்ராயரால் பாதுகாப்பு சமூக ஊடக சட்டம் என்ற பெயரில் குறித்த சட்ட வரைவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான முறையான கொள்கைகளை செயற்படுத்துவதை உறுதிப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தடையிலிருந்து விலக்கு பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த புதிய சட்ட மூலத்தின் மூலம் சாட் ஜிபிடி போன்ற ஏஐ செட்போர்ட்களை ஒழுங்குபடுத்தவும் இணையம் வழியாக பரவும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை டித்வா மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவிப்பு. உலக சமாதான குறிகாட்டியில் இலங்கை முன்னிலையில் தெற்காசியாவில் 2ஆம் இடம். எல்னினோவுக்கு முகம் கொடுக்க ஜனாதிபதியின் ஆலோசனையில் துரித திட்டம். சிறை தண்டனைக்கு எதிரான விமல் வீரவன்சவின் மனைவியின் மேன்முறையீடு நிராகரிப்பு. டெங்கு பரவல் தீவிரம், டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேலும் 5 நாட்களுக்கு நீடிப்பு. ஹோமோஸ் நீரிணையை முற்றாக மூடிய ஈரான். இத்துடன் வசந்த மெஷமின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு முதல் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு முதல் மணித்தியால செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

நேற்றைய தினம் சிட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய வெற்றி முடிவுகளை இப்போது கேட்போம். அத்த கோட்டிபத்திக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 14, 65, 74, 76. மீண்டும் ஒருமுறை, வெற்றி இலக்கங்கள் 14, 65, 74, 76. ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஏ. இன்றைய சூப்பர் பரிசு ₹581 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ₹2 லட்சம் பரிசுகள் 10 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹89,94,080 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பதி ₹585 லட்சம். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்போது கேட்போம். வெற்றி இலக்கங்கள் 4, 43, 52, 54. மீண்டும் ஒருமுறை, 4, 43, 52, 54. ராசி மகரம். மீண்டும் ஒருமுறை, ராசி மகரம். ₹10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. இன்றைய சூப்பர் பரிசு ₹93 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,75,69,960 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ₹36 லட்சம். சூப்பர் போலுக்கான வெற்றி முடிவுகளை தற்போது பார்ப்போம். வெற்றி இலக்கங்கள் 45, 57, 58, 70. மீண்டும் ஒருமுறை, வெற்றி இலக்கங்கள் 45, 57, 58, 70. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து வி. 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 33, 40, 7. மீண்டும் ஒருமுறை, 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 33, 40, 7. இன்றைய சூப்பர் பரிசு ₹1,328 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ₹2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹69,38,520 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பதி ₹1,331 லட்சம். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகளை தற்போது பார்ப்போம். வெற்றி இலக்கங்கள் 3, 41, 46, 48. மீண்டும் ஒருமுறை, வெற்றி இலக்கங்கள் 3, 41, 46, 48. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி. ₹50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 42, 95, 0. மீண்டும் ஒருமுறை, 42, 95, 0. இன்றைய சூப்பர் பரிசு ₹542 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ₹20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ₹2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹94,37,960 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பதி ₹544 லட்சம். அடுத்து கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகளை தற்போது பார்ப்போம். வெற்றி இலக்கங்கள் 19, 33, 39, 66. மீண்டும் ஒருமுறை, வெற்றி இலக்கங்கள் 19, 33, 39, 66. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 6. மீண்டும் ஒருமுறை, சூப்பர் இலக்கம் 6. கப்ரக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ₹2,884 லட்சம் வெல்லப்படவில்லை. ₹100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ₹100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ₹20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ₹2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,49,18,360 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ₹2,893 லட்சம். அடுத்து சசரிக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். வெற்றி இலக்கங்கள் 6, 26, 36. மீண்டும் ஒருமுறை, வெற்றி இலக்கங்கள் 6, 26, 36. ₹2 லட்சம் 2 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹39,36,560 ஆகும். அடுத்ததாக சுபிரிதன சம்பத்தவினுடைய வெற்றி முடிவுகளை பார்ப்போம். வெற்றி இலக்கங்கள் 9, 6, 8, 1, 5, 2.

0: மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 9 6 8 1 5 2 ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 209,00,000. சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,74,380 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 210,00,000. அடுத்ததாக ஜெயசம்பத்தவனுடைய வெற்றி முடிவுகளை பார்ப்போம். வெற்றி இலக்கங்கள் 8 1 5 2. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 8 1 5 2. ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 61,26,200 ஆகும்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.6 102.8
1: நிறுத்து வாழ எப்படி இருப்பா?

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM The energetic evening drive Vasantham Express on Vasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வணக்கம் யாருது?
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: நான் லோஷா.
1: லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா?
2: ஓகே
3: லோஷா, எங்க இருந்து பேசுறீங்க? யாழ்ப்பாணத்துல. எங்க?
1: எங்க இருந்து பேசுறீங்க?
3: மண்டபமா? எந்த இடம் தெரிவி சொல்லுங்க.
1: அப்புறம் சொல்லுங்க லோஷா, சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன சாப்பாடு இன்னைக்கு
2: வீட்டுல?
3: புட்டு இல்ல தானே? என்ன போய் ஒரு பர்கர், பிச்சா, ஸ்பிரிங் ரோல் அப்படிதான் சாப்பிட
2: வேண்டியதானே?
3: ஒன்று நண்டா, என்ன சொன்னீங்க?
1: ஹலோ
2: ஹலோ
1: லோஷா, சொல்லுங்க.
3: நாங்க சொல்லணும், நாங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா இடியப்பம், வேற பருப்பு கறி, வேற சம்பல். இதெல்லாம் சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன், நீ சுகம் முடிய தான் போய் சாப்பிடணும்.
1: என்ன சத்தமே இல்ல, ஒரே சிரிப்பு தான்.
2: என்ன
3: சிரிப்பு?
1: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க லோஷா?
3: மற்றும் போடக்கூடாது அப்படித்தானே? எல்லாரையும் துரத்தி விடுறேன் நாளையோட. இந்த ஸ்ரீ சுரூபி, வேற நந்தா அப்படி நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் துரத்தி விடுறேனா? சரி, ஓகே, நன்றி.

0: FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே யோ மச்சி அசத்ரலடா
1: இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: பாடகர் யுகேந்திரன்.

சமிட்டில் வசந்தம் எஃப்எம் தி எனர்ஜெடிக் ஈவினிங் டிரைவ் வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஆன் வசந்தம் எஃப்எம் வித் ஆர்ஜே சிவா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி.

0: முத்து திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலோடு இறுதி மனசாலத்துக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சாச்சு.
1: எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 0112-77-5-0-0-1 அப்படியும் இல்லை என்றால் 0312-77-5-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ணுங்க.
0: வைத்தியங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்த்.
1: வணக்கம்.
2: வணக்கம் அன்பானா. வணக்கம் ஆனந்தி அக்காக்கும் சிவானந்த்.
0: வணக்கம. வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் நிஷாம் பேசுறேன், நீர்கொழும்பு.
0: நீர்கொழும்பு நிஷாம், அப்படி இருக்கீங்க? கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா கேள்விப்பட்டவும்.
2: அதான்
0: கொஞ்சம் லேட்டா முதலே கேள்விப்பட்டுட்டேன். மே மாதத்துல கொஞ்சம் கூட இருந்திருக்கு.
1: சரி நிஜாம், அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நிஜாம்? நீங்க
2: 11 மணி
1: ஆகுமா?
0: சரி ஓகே, ஓமர்த்தனம் ஒண்ணு குடிங்க. இல்ல கொஞ்சம் தொண்டை கரகரப்பா
2: கேக்குது.
0: என்னது விளங்கல? மறந்து போயிரு, அதுக்காக தான் பேசுறது. எனக்கு முதல்ல காய்ச்சிட்டீங்கன்னா சரி ஓகே. யாருக்காக எல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: அனைவருக்காகவும் மற்ற அவங்க ரெண்டு பேர்த நிகழ்ச்சி நல்லா சூப்பர்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: ஏன்
0: செவ்வாய் ராகங்கள் பக்கம் போன நீங்க? என்ன கதை?
2: என்ன
0: கதை? ஒரு பாட்டு கேட்டேன்
2: நன்றி.

0: best live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
2: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யாருது?
3: என்ன
2: செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா நீங்க?
1: சாப்பிட்டேன். சரி, ஓகே.
3: என்ன
1: சாப்பிடுங்க? கோதோட விழுங்குதுமா என்ன நீங்க? சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் சாப்பிட்டாங்களா?
2: அப்படியா? ஈடன், இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்டுல?
3: பாடுறீங்க
2: நன்றி.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தம் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க.
1: நேரம் இரவு 8:31.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
3: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் ரொம்ப சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்கவும் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடலோடு நாங்களும் அப்படியே கடையை சாத்திரி கிளம்ப போகின்றோம். தொடர்ந்தும் வசந்த நிலாவோடு கழகத்தில் புவனேஷ் படிபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் நர்ஜயானந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமி ஓங்காரமூர்த்தி வணக்கம் நேர்களே.

நன்றி ஆனந்தி சிவா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் நேர் தெரிவாக இன்றைய நாள் வரை காத்திருக்கிறது. இரண்டு நேயர்களின் பாடல் தொகுப்பு இன்றைய நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. யாருடைய பாடல் தொகுப்பு என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 9 மணி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இன்றைய நிகழ்ச்சியில் நேர விருப்பமாக இரண்டு நேர்களின் பாடல் தொகுப்புகள் வர காத்திருக்கிறது. அவர்களுடைய நினைவுகளை சேகரித்து வைத்திருக்கின்ற பாடல்களின் தொகுப்பாகத்தான் இன்றைய பாடல்கள் வர காத்திருக்கிறது. இன்று அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே பாடல் தொகுப்புகளை வழங்கியிருக்கிறார் சைந்தவி வெள்ளவத்திலிருந்து. அவருடைய பாடல் தொகுப்பு தான் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறது வெள்ளவத்தை சைந்தவி. ஆனால் நான் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வேலையில் எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொன்னால் என்னுடைய பாடசாலை நன்றியும் என்னோடு தான் ஒர்க் பண்ணுறா. அதனால இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னுடைய முதல் தெரிவாக பாடசாலை நினைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பாடல். எப்போது கேட்டாலும் இந்த பாடல் எங்கள் பாடசாலை நினைவுகளை மீட்டிக் கொண்டு வரும். இப்போதும் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அடிக்கடி பேசிக் கொள்வோம், சந்தித்துக் கொள்வோம். அந்த காலம் ஒரு இனிமையான காலம். இந்த பாடல் எங்களுடைய மனதில் தேசிய கீதமாக இருக்கிறது. தயவு செய்து இந்த பாடலை முதல் பாடலாக தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க வெள்ளவத்திலிருந்து சைந்தவி.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நேயர் விருப்பமாக இரண்டு நேயர்களின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் ஒன்றரை மணி தியானத்தை தன்னுடைய பாடல்கள் மூலமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளவத்தையைச் சேர்ந்த சைந்தவி. அவங்க தன்னுடைய இரண்டாவது பாடலுக்கு சொன்ன விளக்கம், அண்ணா என்னுடைய திருமணம் காதல் திருமணம், என்னுடைய கணவர் பேர் பிரகாஷ், அவர் நான் ஒரு வேலை செய்யும் போதுதான் என்னை வந்து மீட் பண்ணார்,

சமாளித்தார்கள். அதனால காதல் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் என்னுடைய கணவர் பிரகாஷ் அடிக்கடி என்னை பார்த்து பாடுகின்ற பாடல் எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடல் எங்கு ரேடியோவில் கேட்டாலும் என்னுடைய கணவர் ஞாபகம் தான் வரும். இப்போ நானும் அவர் தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்போம் இந்த பாடல் போடும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடிதத்தின் மூலமாக. நிச்சயமாக சைந்தவி, உங்களுடைய கணவர் பிரகாஷுக்காக நீங்கள் கேட்டபடி அடுத்த பாடல்

கட்டளைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாடல் தெரிவுகளும் அடுத்த வாரம் வர வேண்டும் என்று சொன்னால் அனுப்பி வையுங்கள். வசந்த மெஃபம் விக்ரமசிங்கபுர ஐடி என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுடைய பாடல் தெரிவுகளை பதிவு செய்து எழுதி என்ன காரணம் என்ற விஷயத்தையும் அதில் எழுதுங்கள். இந்த பாடல்களை நான் சேர்த்துக் கொள்கின்றேன். இன்றைய முதல் ஒன்றரை மணித்தியாலத்தில் பாடல்கள் வெள்ளவத்திலிருந்து சைந்தவியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. சைந்தவியின் அடுத்த பாடல் தெரிவு, அண்ணா உங்களின் அண்ணான்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அண்ணா பெரியம்மாவின் மகன், என் மேல ரொம்ப பாசம். நாங்க மூன்றும் பெண் பிள்ளைகள், எனக்கு அண்ணா கிடையாது. என்னுடைய அண்ணா தவராசா அவ்வளவு என் மேல பாசம். அவர் சாரதியாகத்தான் வேலை செய்தார். என்னுடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவர், ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டவர். எப்போ எங்க வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கிட்டு வருவார். என் மேல அவ்வளவு பாசம். எனக்கு படிக்கிறதுல நிறைய செலவு செய்திருக்கிறார். எப்பயும் என்ன குட்டிமா குட்டிமா அப்படின்னு கூப்பிடுவார். திடீர்னு ஒரு விபத்துல எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டார். ஆனால் அவர் இப்போதும் எங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சுக்கிட்டு அந்த பிரிவை எங்களால் ஏற்க முடியவில்லை. அவர் அடிக்கடி என்னை பார்க்கும்போது இந்த பாடலை பாடுவார், பாடுமில்ல அவன் பாடல். இந்த பாடலை இப்போ கேட்டாலும் என்னுடைய அண்ணாவின் ஞாபகம் வரும். என்னுடைய அண்ணாவுக்காக, அண்ணா இல்லை அண்ணாவின் நினைவுக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து சைந்தவி.

நேரம் 9:41. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இன்றைய நாள் முதல் 1:30 வெள்ளவத்தை சாய்ந்தவியின் பாடல் தெரிவுகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது பாடல் தெரிவுகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விக்ரம் சிங் வர பத்தரமுள்ள வசந்தம் எஃப்எம் என்ற விலாசத்துக்கு உங்களது கடிதத்தை பாடல்களை தெரிவு செய்து காரணத்தோடு அனுப்பி வையுங்கள். சேர்த்துக் கொள்கிறேன். அது போன்ற அழைப்பின் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து சைந்தவியின் பாடல் தெரிவாக. ஆனா எனக்கு பிடிச்ச பாடல் அப்படின்ற வரிசையில எப்போதுமே இந்த பாடல் இருக்கிறது. எனக்கு இந்த இசையும் சரி, இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகர் ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும். சரத்குமாரையும் பிடிக்கும், நடிகையையும் பிடிக்கும். ஸோ இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எப்போது நான் சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப கவலையாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்பேன். கேட்டால் ஏதோ ஒரு உற்சாகம் எனக்கு கிடைக்கும். அதனால இந்த பாடல் எனக்கு தாருங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சைந்தவி. இதோ உங்களுடைய அடுத்த பாடல் தெரிவிக்கிறேன்.

கண்ணால் பேசுவா திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இன்றைய முதல் ஒன்றரை மண்ணுத்தி ஆழத்துக்கு சைந்தவியின் விழுவத்த சைந்தவியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் வசந்த் அனிலாவோடு.

காற்றளி வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளவத்தை சைந்தவியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 10:02.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் வெள்ளவத்தை சாய்ந்தவையின் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது நினைவுகளோடு. 102.6, 102.8 வரிசையில் இலங்கையில் எங்கிருந்து அரும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.il கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். சைந்தவின் அடுத்த பாடல் தன்னுடைய அம்மா தனலட்சுமிக்காக. அம்மா என்று சொன்னாலே யாருக்கு தன் பாசம் இல்லை? என்னுடைய அம்மா மீது எனக்கு ரொம்ப பாசம் அண்ணா. அம்மாவுக்காக ஒரு பாடல். எப்போது இந்த பாடல் கேட்டாலும் அம்மாவின் நினைவு வந்துடும். எனக்கு அம்மாவின் நினைவு வரும்போது நான் பாடசாலை காலங்களில் எனக்கு அம்மா தலை செய்ய விட்டது, எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது, அதுகள் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது. ஸோ இப்போதும் என்னுடைய அம்மா என்னோட அரவணைப்பில் இருக்கிறாங்க. அது எனக்கு நான் பெரிய ஒரு வரமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய அம்மாவுக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் தொகுப்போடு இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியில் வெள்ளவத்தை சாய்ந்தவியின் பாடல் தொகுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இறுதி பாடல் தெரிவது. ஆனா சமீபத்தில் வந்த பாடலில் இது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பாடல், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடல் தெரிவுகள் அருமையாக இருந்தது, நேர்களின் கருத்துக்களும் அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதுவரையில் ஒழித்தது பாடல் தெரிவுகள் வெள்ளவத்தையைச் சேர்ந்த சைந்தவியின் பாடல் தெரிவுகள்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது. இப்போது இரண்டாவது நேரின் தெரிவு வர காத்திருக்கிறது. இவருடைய பாடல் தேர்வுகளும் அருமையாக இருக்கிறது. சுவிசை பிறப்பிடமாக கொண்ட, இப்போது அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற மாலி தன்னுடைய பாடல் தெரிவுகளை சொல்லியிருக்கிறார். வசந்தத்தின் ஒரு அபிமான நேயர். அவருடைய பாடல் தெரிவுகளில் முதலாவது பாடலாக தனக்கு பிடித்த பாடல் என்று சொல்லிக்கொண்டே, தனக்கு பாடலாவை ரொம்ப பிடிக்கும், அவருடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய பாடலில் இந்த பாடல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், தனக்கு பிடித்த பாடலாக முதல் பாடல் தெரிவை இதை தெரிவு செய்திருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அணிலா 102.6 102.8 நிலை வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்தின் மூலமாகவும் இணைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது மண்ணுத்தி ஆழத்தின் 1.5 மண்ணுத்தி ஆழத்தின் நேராக சுவிஸ்லிருந்து மாலி தன்னுடைய பாடல் தெரிவுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம், இந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டு ஒரு மாலை பொழுதில் அப்படியே காரில் டிரைவ் பண்ணி கொண்டு ஒரு மலைப்பகுதியில் நான் சென்று கொண்டிருந்தேன். அந்த மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த பாடல் கேட்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வந்தது. அப்போ அந்த பாடலை நான் திரும்பவும் கேட்டேன். திரும்பவும் கேட்கும்போது ஏதோ ஒரு ஃபீல், இந்த பாடலில் வித்தியாசமாக இருக்குதேன்னு சொல்லி காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியில் இறங்கி காரில் அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு திரும்பவும் கேட்டேன். அந்த காற்று என்னை வருடி சென்றது. வருடி செல்லும்போது இந்த பாடலுக்கும் அந்த குளிர் காற்றுக்கும் அவ்வளவு இனிமையாக இருந்தது. அந்த தருணம், இயற்கையும் நானும் ஒன்றித்து போன தருணம், இந்த பாடல் எனக்கு அப்படி ஒரு வழியை வகுத்து கொடுத்தது. ஆக இந்த பாடலை எப்போது கேட்டாலும் அந்த ஞாபகம் எனக்கு வரும். நான் இப்போது அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கேன், இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு என்னுடைய சொந்த நாட்டு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றன. சுவிஸ்ல இருந்து மாலையின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல், தனக்கு இயற்கை மீது ரொம்ப ஆசை, ரொம்ப பாசமும் இருக்கிறது. நான் இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு மலர்கள் ஞாபகம் வரும். இப்போதெல்லாம் மலர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வருகிறது. அழகான வரிகள். அதே போல இந்த பாடலை பாடியவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாடுமிலா, அதே போல ஜானகி அம்மா ஆகியோருடைய இருவரும் சேர்ந்த அந்த குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல இந்த பாடலை நான் என்னுடைய நண்பி ஜெயாவுக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாலையை.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணுத்தி ஆழத்தையும் அலங்கரிக்க காத்திருக்கிறது. சுவிஸிலிருந்து மாலையின் பாடல் தெரிவுகள். நேரத்தை பார்க்கலாம். நேர்மை பொது 11:01.

கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. வசந்த நிலா நிகழ்ச்சியில் இன்றைய நேர் விருப்பமாக, இரண்டாவது நேர் விருப்பமாக இன்றைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இறுதி மனத்தியாளத்தில் சுவிஸிலிருந்து மாலியின் பாடல் தெரிவுகள். அடுத்த பாடல், இந்த பாடல் இசையும் பிடிக்கும், பாடியவரும் பிடிக்கும், அதே போல இந்த கதாபாத்திரத்தில் நடித்தவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக அந்த காட்சியை எனக்கு ரொம்ப பிடித்தது. இந்த பாடல் கேட்கும்போது எப்போதுமே எனக்கு மன அமைதி கிடைக்கும். என்னுடைய நண்பர் ஒருவருடைய ஞாபகம் வரும், இந்த பாடலை கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவிஸ்ல இருந்து மாலியின்

இருக்கின்றீர்கள். வசந்த நிலா இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சுவிஸ்ல இருந்து மாலியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. மாலி சொன்ன நினைவுகளின் அடிப்படையில் அடுத்த பாடல், நாங்கள் தமிழ் பாடசாலையில் கலை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தோம். அந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு பாடல் தெரிவிப்படுத்த, ஒரு நடனத்திற்கு சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கிறதுக்கு டான்ஸ் பழக்கிறதுக்காக ஒரு பாடல் தேவைப்படுது. அப்போது நாங்கள் இந்த பாடலை தெரிவு செய்தோம். என்னுடைய நண்பர்களான ஜெயா ரசி எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை நாங்கள் தெரிவு செய்தோம். இன்றளவும் எங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலை கேட்டால் எங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஸோ எங்களுடைய நட்பு வட்டாரம், நாங்கள் செய்த வேலைகள், நாங்கள் அந்த நிகழ்ச்சி செய்த அந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கண்முன்னே வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் அந்த பாடலை கேட்டு பார்க்கலாம்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகதரித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜ

தஜம் தஜம் தஜம் தஜம் தகடதாம் தகடதாம்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா 102.6 102.8 நிலவரசியில் இலங்கிலங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்த நிலா நிகழ்ச்சியில் அடுத்து வருகிற பாடலை சுவிஸ்ல இருந்து மாலை படிச்சொல்லிருக்கிறார். இந்த பாடலில் வருகின்ற வரிகள் தனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த பாடல் அழகான வரிகள் தமிழுக்கு எப்போதுமே முதலிடம்தான். அந்த வகையில் இந்த தமிழ் கவிதைகளை எழுதிய வைரமுத்து அவர்களுக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இந்த பாடலை கேட்கும் போது வியப்பாக நான் கேட்பேன். அது கேள்வி பதில் பாடலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அந்த பாடலையும் கேட்கலாம்.

இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலாவோடு. 11:40 நிகழ்ச்சியில் சுவிஸில் இருக்கும் மாலியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. பாடல்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. பாடல்கள் பல நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மாற்று கருத்து கிடையாது. பல நினைவுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கும். நாங்கள் மறந்திருந்தாலும் கூட அந்த பாடல்களை கேட்கும் போது அந்த நினைவுகள் எம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்படி ஒரு நினைவுக்காகத்தான் இந்த பாடலை கேட்பதாக சொல்லியிருந்தார். இந்த பாடலை நாங்கள் எப்போது கேட்கிறோமோ, நான் உட்பட எனது குடும்பம், காரணம் எங்களுடைய நெருங்கிய ஒரு உறவின் இழப்பு, எங்களால் ஏற்க முடியாத ஒரு இழப்பு. இன்று வரையிலும் நாங்கள் அவரை மறக்கவில்லை. அந்த உறவின் இழப்பை நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கவலையா இருக்கும். எல்லோர் கண்களிலும் இந்த பாடலை கேட்டால் கண்ணீர் வந்துவிடும். இதில் யாராவது கண்டா கூட்டிட்டு வாருங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வரி இருக்கிறது. அந்த வரிகள்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். எப்போதுமே எங்களை விட்டு அந்த உறவு பிரிந்தாலும் எங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உறவை நினைத்து இந்த பாடல்

வசந்திலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இறுதி பாடல் சுவிஸ்லாந்து மாளிகையின் தெரிவில் நீ காற்று நான் மரம், நிலாவேவா திரைப்படத்துக்காக வித்யாசாகரன் இசையில் வைரமுத்து அவர்கள் வருகிற அடுத்த ஹரிஹரன் கேஸ் சித்ராமா பாடிய பாடல். இதில் ஹரிஹரன் அவருடைய குரல் காந்த குரல் தனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றும் இந்த பாடலில் வருகின்ற வரிகளும் தன்னை ரொம்ப ஈர்த்ததாகவும் சொல்லியிருந்தார். எப்போதுமே என்னுடைய பிளேலிஸ்டில் இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடல் தெரிவுகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தமைக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒலிக்கின்ற பாடலோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

தொண்ணூறு தசமத்தில் வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

Drive it, drive it, drive it, drive it, drive it, drive it.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

கவலைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.6 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

மயிலின் அகவல் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் எஃப்எம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை, ஒரு மங்களகரமான நாளில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிச்சமிக்க நாளாகவும் வளர்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு.

முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு சேம்குமார் வசந்தகுமார் ஈடன் செல்வராம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பெரிய நீலா வலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய கல்லார் உதயனையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் மற்றும் யதீஸ்வரி கவஸ்கரன் லவித்ரன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா குட் மார்னிங் என்று சொல்லி நகிலாஷினி மற்றும் சந்திரகுமார் சதீஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அக்கறை பற்ற பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. கொஸ்லந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லீந்துள்ள எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இதய ரத்னம் மறைம்பதியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி குடும்பம் சாந்தி குடும்பம் கீர்த்தன் குடும்பம் மற்றும் கொடகலை டிரைட்டன் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுள்ள கெந்தகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் அனைவருக்கும் நலமான நாளாகவும் வளமான நாளாகவும் அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி சண்முகநாதன் கலகாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம் விஜயகுமார் தீபா விதூரா அதோரா லக்ஷான் மற்றும் தொண்டைமான்புரம் வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-0031 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.